சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கிறவன் எல்லாத்தையுமே அடைவாங்க. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எதுவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் இந்த உலகம் அப்படிங்கிறது வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுங்க. ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், உடனே பதில் வரும். அதே மாதிரி ஒரு வீடியோ திறந்தால் போதும், உடனே லோட் ஆகணும். அப்படி மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவசர புத்தி. அதே மாதிரி ஒரு முயற்சி செஞ்சோன்னா உடனே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். பலர் பல தோல்வியை பார்த்துருப்பாங்க, பாதியிலேயே விட்டுருப்பாங்க. ஆனால் பொறுமையோட தொடர்ந்து பல தோல்விகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இறுதியில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். கடலில் விழக்கூடிய மழை துளி உடனே முத்தா மாறாது. காலம், பொறுமை, மாற்றம் இது எல்லாமே தான் அதோடைய மதிப்பை அதிகமாக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையுமே. பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நம்மளுடைய கைக்கு வந்து சேரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையிலேருந்தே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கலிங்கப்போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்தது? கலிங்கப்போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. காலையில 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நீதானே.
1: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 9-4-4-2-5-9-2-1-6-0.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகம்.

0: பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலா நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமா வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்பதான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்றாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்டர் போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துறாங்க. நான்காம் நாள் இரவுல அதே மாதிரி மீட் பண்றாங்க. அப்ப நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப அந்த பெண்ணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் 12 இடங்களில் வெயிலுடைய அளவு சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் வேறு சில 12 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று சாயங்கால நிலவரப்படி 12 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம், மதுரை, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், பாளையங்கோட்டை, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 55 ரூபாய், வால் கத்திரிக்காய் 55 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷே, அடிக்கிறாங்க ரமேஷே, காப்பாத்து ரமேஷே.
4: ஏய் இருங்கப்பா, எதுப்பா என் நண்பா சுரேஷ் அடிக்கிறீங்க?
3: அதை நானே சொல்றேன் ரமேஷே.
4: சரி சொல்லு.
3: நல்லா பசிக்குதுன்னு சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும்னு எழுதி போட்டாங்க. சரி, இதை வாங்கி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி அடிக்கிறாங்க ரமேஷே.
4: அப்படி என்ன ராசா செக் பண்ண?
3: பஞ்சு மாதிரி இருக்குன்னு போட்டாங்கல்ல, அது பஞ்சு மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண, பத்த வச்சு பார்த்தா எரியல.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: மின்சாரம் கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேமிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா, மெய்யனூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பள்ளப்பட்டி 3 ரோடு, சின்னேரி வயல், சினிமா நகர், போடிநாயக்கன்பட்டி, திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், அம்மாசி நகர், சுந்தரம் காலனி, புது பஸ் ஸ்டாண்டு, கோகுலம் மருத்துவமனை, தென் அழகாபுரம், சுவர்ணபுரி, 5 ரோடு, சீட் காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, சுவர்ணபுரி அனெக்ஸ், அண்ணாபுரம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால மின்னாம்பள்ளி, செல்லியம்பாளையம், முட்டைக்கடை ஒரு பகுதி, ஏரிப்புதூர், ஏஎன் மங்கலம், எஸ் என் மங்கலம், ஜலகண்டாபுரம், பாலப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பூசாரிப்பட்டி, அனுப்பூர், கோலாத்துக்கோம்பை, நீர்முள்ளிக்குட்டை, பள்ளிக்காடு, காட்டூர், குள்ளம்பட்டி, வெள்ளியம்பட்டி, வளசையூர் ஒரு பகுதி, பருத்திக்காடு, தாதனூர், பூவனூர், குப்பனூர், மூக்கனூர், அரமனூர், ஆச்சாங்குட்டப்பட்டி, செங்காட்டூர், கத்திரிப்பட்டி, அடிமலை, புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே மின்தடையானது ஏற்பட போகுது எந்த இடம் அப்படின்னா, கொளத்தூர், பூமனூர், சத்யாநகர் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யாநகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேளமங்கலம், தானமூர்த்திக்காடு, உக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், ஒட்டங்காடு, குறும்பனூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குனு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக மார்ட்டின் கார்டின்ஸுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, நம்ம நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி
1: வருகிறார்கள்.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போது தங்கத்தோடைய விலை அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி தங்கத்தோடைய விலை குறைஞ்சது அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டு அப்டேட் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படி மாதிரி திரும்ப அதிகமாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த வகையில் இப்போ தங்கத்தோடைய விலை 1680 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று வெள்ளியோட விலை கிலோவுக்கு 10,000 ரூபாயும் தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 1680 ரூபாயும் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 13ஆம் தேதி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,860 ரூபாய்க்கும் பவுனுக்கு 110,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை கிராமுக்கு 270 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலைகள் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருந்துச்சு. நேற்று தங்கத்தோடைய விலை இப்போ கிராமுக்கு 210 ரூபாய் அதிகமாகி 14,070 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1,680 ரூபாய் அதிகமாகி 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகமாகி 280 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகமாகி 2.80 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்துட்டு இப்போ அதிகமாகிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,890 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,120 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 265 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 265,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.35 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 காசுகளாக தான் வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6.10 காசுகளாக இருந்துச்சு, இப்போ 6.35 காசுகளாக வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் வந்துக்கிட்டே இருக்குது தமிழ் நேசன் அவர்களுடையது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் கூட, அவருடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் இந்த ஒரு பாட்டை உங்களுக்காக ஒளிபரப்புறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்திலுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் 9 மாவட்டங்களிலுமே சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் வேப்பூர், சேத்தியாத்தோப்பு மற்றும் குறிஞ்சிப்பாடியில் தலா 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், குப்பநத்தம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்படி ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் இன்றைக்கி லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் சில இடங்களில் இன்றைக்கி அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அதிகரிக்கலாம் அப்படின் மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது தங்கத்தோடைய இப்போது வெள்ளியோடைய விலை எப்படி போயிட்டுருக்குதோ அதே மாதிரி தாங்க இப்போ வந்துட்டு நம்முடைய தமிழகத்திலுமே மழையோடைய அளவும் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய சேலம் மேட்டுமணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.34 அடியாகவும் நீர் இருப்பு 41.30 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 251 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு கம்மியாக இருக்க போகுதா இல்லை அதிகமாக இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே இன்னும் நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு என்ன இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் நாளைக்குமே நம்மளுடைய சேலத்தில் சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, மல்லூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மல்லூர் நகர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாறப்பட்டி, ஒண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரபாளையம், புன்பாரப்பட்டி, அனந்தகவுண்டபாளையம், அத்தனூர், பழந்தினிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தால் தும்பல், மாமாஞ்சி, ஈச்சங்காடு, தொட்டித்துறை, கருமந்துறை, மன்னியார்பாளையம், தேக்கம்பட்டு புதூர், பகுடுப்பட்டி, சூளாங்குறிச்சி, கரியகோவில், மன்னூர், குன்னூர், அடியனூர், பழப்பண்ணை, பாப்பநாயக்கன்பட்டி, இடையப்பட்டி, நெய்யமலை, பனைமடல், குமாரபாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது. இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்க இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேயே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, கலிங்க போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்தது? கலிங்க போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் ஜாரு முரளியன் பிஎஸ்பியோடைய காம்போட எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ ஸ்கூல் பசங்களுக்குலாம் காலை உணவு இப்போ தந்துட்டு இருக்காங்க இல்லையா அரசாங்கத்தின் மூலமா? இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி மாதிரி அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஸ்கூல்ல காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அதை 8ஆம் வகுப்பு வரைக்குமே விரிவாக்கம் செய்யப்பட இருக்குது. அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. முதல்வருடைய காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்குமே விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. இதுபடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில சமூக நலத்துறை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்திருக்குது. வெற்றி தமிழகம் அப்படிங்கிற இந்த தொலைநோக்கு திட்டத்தில் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திட்டங்கள், அதற்கு தேவைப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் போதை பழக்கத்திற்கு ஆளான குழந்தைகளை மீட்டு மறுவாழ்வு அளிக்கவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. முதல்வருடைய காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்குமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்க அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர், அதுக்கப்புறமா தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், சமூக நலத்துறை செயலாளர் இவங்க என்ன எல்லாருமே வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு காலை உணவு திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்குமே அதை விரிவாக்கம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்துட்டு 8ஆம் வகுப்பு வரைக்குமே கொடுக்க போகிறாங்க காலை உணவு. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான திட்டங்கள் பற்றியும் வந்துட்டு விவாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவர் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நேசன் அண்ணன் இருக்கார் இல்லையா, நம்முடைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தமிழ்நேசன் அண்ணா, அவர் வந்துட்டு அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தமிழ்நேசன் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதே மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணி உங்களுக்கான பெருமைகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதேமாரி நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒர்க் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை
1: நடைபெறும். இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவரு சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்தியா, நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடத்துலையுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, வேம்படித்தாளம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால இளம்பிள்ளை சித்தர் கோயில் இடங்கனசாலை கே கே நகர் வேம்படித்தாளம் காக்காப்பாளையம் மகுடஞ்சாவடி சீரக்காப்பாடி புதியன்காடு கோத்துப்பாளி காடு அரியாம்பாளையம் மழங்காடு தப்பக்குட்டை பெருமாக்கவுண்டம்பட்டி காந்தி நகர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால பூலாம்பட்டி கூடக்கல் குப்பனூர் பில்லுக்குறிச்சி வன்னியர் நகர் வளையச்செட்டியூர் கள்ளுக்கடை சித்தூர் வெடிக்காரம்பாளையம் குஞ்சாம்பாளையம் வில்லரிவெல்லி கள்ளப்பாளையம் நெடுங்குளம் கோனேரிப்பட்டி கல்வடங்கம் பூமணியூர் பொன்னம்பாளையம் புதுப்பட்டி இந்த பகுதிகள் இடத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால எடப்பாடி நகரம் வெள்ளார் நாயக்கன்பாளையம் ஆவணியூர் வேம்பநேரி தாதாபுரம் மலையனூர் வேலம்மா வளசு வீரப்பம்பாளையம் இந்த பகுதியில் இடத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த ரீல்ஸை வந்து ஒரு பகுதியாக சீரியஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புது அம்சத்தை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் அறிமுகப்படுத்தி இருக்குது மெட்டா நிறுவனம். ஒரு நீண்ட வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தனித்தனியாக வந்து தான் வந்துட்டு பதிவிடாமல் ஒரே கிளிக்கில் எல்லா எபிசோடுமே இணைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனாயஃபம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வர பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரனா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திவாகரனா அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம்குள் நிகழ்ச்சி ஒரு தலைப்பு என்னன்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா விவசாய வளர்ச்சியா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா விவசாய வளர்ச்சியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக சேலம் மேற்கு மற்றும் ஓமலூர் கோட்டை மின் நுகர்வோர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு தான். என்ன அப்படின்னா, சேலம் மேற்கு மற்றும் ஓமலூர் கோட்டை மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுபடி சேலம் மேட்டூர் மின் பகிர்மான வட்டம் ஓமலூர் கோட்டை மின் நுகர்வோர் குறுதியர் கூட்டம் நாளைக்கு June 17 காலையில் 11 மணிக்கு ஓமலூர் கோட்டை அலுவலகத்தில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டூர் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வையாளர் பொறியாளர் அவர்கள் வந்துட்டு தலைமையில் இந்த கூட்டம் மட்டும் நடக்கிறது. மின் பகிர்மானர்கள் பங்கேற்று பயனடையணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேலம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த மின் நுகர்வோர்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது குறைகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு காலையில் நடக்கக்கூடிய இந்த குறைதீர் கூட்டம் முகாமில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு உங்களோட குறைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி சேலம் மின் பகிர்மான வட்டம் சேலம் மேற்கு கோட்டை மின் நுகர்வோர்களுக்கான அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மேற்கு கோட்டை அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வையாளர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கிறது. இதில் வந்துட்டு சேலம் மேற்கு கோட்டை மின் நுகர்வோர் கலந்துக்கிட்டு அவங்க நீங்கள் வந்துட்டு பயனடையணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேலம் மேற்கு பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களுமே வந்துட்டு அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் போயிட்டு காலையில் 11 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் குறைகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போயிட்டு கரெக்டாக கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு சிவகிரி அவங்ககிட்ட அம்மாப்பேட் பகுதியிலேருந்து. அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் திருமண நாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ருக்மணி பாட்டி அவங்களுடைய திருமண நாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ருக்மணி பாட்டி. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக சிரித்த முகத்தோட எப்பயுமே என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததாக ப்ளேஸுடைய தன்னணி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா விவசாய வளர்ச்சியா. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா விவசாய வளர்ச்சியா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்து பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கலிங்க போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்தது? கலிங்க போர் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் அசோகர் காலத்தில். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்தும், ஆதவரண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்தும், அதே மாதிரி ஸ்ரீஜாக்கா தாத்தக்காப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், தர்னிஷா, காவியா, மாரிமுத்து இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.
6: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
7: என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். திவாகர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வாகை சுடுவால திவாகரோட ஜாலியாக பேசிட்டு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும்னா கால் பண்ணும் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட நீங்கள் ஜாலியாக விளாட்லாம். இதனை தொடர்ந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால, இது கிட்டத்தட்ட ஒரு நம்பர்ஸை வச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. நான் உங்கள்கிட்ட வந்து நம்பர் சொல்லுவேன், அதை நீங்கள் கேட்டுவிட்டு அப்படியே ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும், ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து நான் 4 நம்பராக கொடுப்பேன் இல்லை 6 நம்பராக கொடுப்பேன், அதை கேட்டுக்கிட்டு ரிவர்ஸில் சொல்லணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நான் நம்பர் மட்டும் சொல்லாமல் நம்பர் கூட எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லுவேன், சரிங்களா? இந்த என்னன்னா லெட்டர்ஸ் சேர்த்து சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு 5A6B7C சொன்னால் நீங்கள் எழுத்துக்களை விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் ரிவர்ஸில் சொல்லணும், சரிங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு சில எழுத்துக்கள் நம்பரை கலந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா எழுத்துக்களை விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். எப்படி சூப்பராக இருக்குல்ல? இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்கள் 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுறோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: எழுத்துக்களை
1: விட்டு நம்பர் மட்டும் சொல்லணும், சரிங்களா? MG12 MG12 XU3
2: அது இங்கிலீஷ் நம்பரை விட்டுட்டு சொல்லணுங்களா?
1: ஆமா, இங்கிலீஷ் எழுத்துக்களை விட்டுட்டு நீங்க நம்பர் மட்டும் சொல்லணும்.
2: 3 2 1
1: சூப்பர் சூப்பர். நான் அடுத்து சொல்றேன், நான் தமிழ்ல கேக்குறேன். ஆ ஆ 5 கா 4 தா 3 ஆ 5 கா 4 தா 3
2: 3 4 5
1: சூப்பர் சூப்பர். மாணிக்கமன் அருமையால நீங்க ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம்மன் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. எவ்வளோ பயணத்தில் இருந்தாலும் உங்கள் கூட விளையாடுறத மட்டும் நான் விடமாட்டேன் வாக்கார் அப்படிங்கிறதுனால சூப்பராக வந்து விளையாண்டு போயிருக்கார், ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை நீங்களும் யாராவது இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது வாக்கிற கூட ஜாலி விளையாடலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சாந்தகுமாரோட பாட்டு, சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: தெரியுமா? இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இதுவாக உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கணக்கு கணக்கு. அதாவது கணக்கு கணக்கு அப்படின்னு வச்சிருக்கிறதுனால கணக்கு போட சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட நான் வந்து ஒரு சில எழுத்துக்களோட கலந்த ஒரு நம்பர் சொல்லுவேன், எண்கள் சொல்லுவேன். நீங்கள் அந்த எழுத்துக்கள் வார்த்தைகளை தூக்கிட்டு கரெக்டாக நான் என்ன நம்பர் சொல்லணும் அதை ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டு. உதாரணத்துக்கு இப்போ எழுத்துக்களில் வச்சு சொல்கிற மாதிரி இருந்தால் ஆ 3 4 தா கா 10 அப்படின்னு சொல்கிறனா நீங்கள் 10 4 3 அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தைகள்னால் வார்த்தைகளை வச்சு நான் இந்த மாதிரி சொல்லுவேன். நான் சொல்கிறதுல என்ன நம்பர் இருந்தாலும் அதை கேட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: இன்னைக்கு நம்பர்ஸ்

0: எட்டு வேலை கொடுத்துருந்தாங்க, பத்து மணிக்கு நான் ஆபீஸ் வந்தேன்னு சொன்னேன்.
1: உங்களுக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாட்டி, வாழ்த்துக்கள். சரி சரிங்க பாட்டி, நன்றி பாட்டி,
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேன்னு உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட ரெண்டு சூப்பரான பாட்டுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். இன்னைக்கு கணக்கு வச்சு ஒரு விளையாட்டு, கணக்குன்னு கூட சொல்ல முடியாது, நம்பர்ஸ் வச்சு ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதில் நம்பர்ஸ் எண்களையும் கலந்து சொல்லுவேன். நீங்கள் நான் சொல்கிற வார்த்தை எழுத்துக்கள்லாம் விட்டுட்டு அந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்படியே நீங்கள் என்கிட்ட ரிவர்ஸில் சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய நாட்களை வணக்கம் தேவா. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா நீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கேன் காலை பொழுது?
3: அருமையா போயிட்டு இருக்கேன், நான் சூப்பரா போயிட்டு இருக்கேன்.
4: விளையாடுவோமா?
3: ஓகே. காலையில் 6 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி 10 மணிக்கு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். இப்போ வந்து 11 மணிக்கு சாப்பிட்டேன், லஞ்சான்னு தெரியல, 11 மணிக்கு சாப்பிட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ரிவர்ஸில் சொல்லுங்கள்.
4: 11, 10, 8, 6 கரெக்டா?
3: கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் எப்படின்னா
4: இல்ல, இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லப்பா.
3: இருந்தாலும் அண்ணனுக்காக நான் எப்பயுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கொடுப்பேன். இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணாம ஈஸியா கொடுத்துட்டேன்.
4: அடுத்த வாட்டி 4 டிஜிட்லாம் யோசிங்க. நான்
3: அப்படிலாம் யோசிச்சா அடுத்த டைம் யாருமே போன் பண்ண மாட்டாங்க.
4: கட்பாடியில
3: இருந்து சந்திரசேகரன் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது பார்க்குறேன் என்னோட இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்பர்ஸ் வச்சு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி, கஸ்தூரி பேசுறேன், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் கஸ்தூரி அண்ணா, நான் அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நேற்று மழை பெஞ்சிருக்காங்க.
1: இல்லைங்க, நான் அங்க பெஞ்சதா?
2: ₹10
1: அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் 2 சாக்லேட் சாப்பிட்டு மீதி 8 சாக்லேட் தான் வீட்டுக்கு கொண்டு போனேன். இப்போ நான் அதில் எத்தனை எண்கள் பயன்படுத்தினா அது அப்படியே ரிவர்ஸில்
2: சொல்லுங்கண்ணா. 8, 2, 10, 10.
1: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அந்த 10 ரெண்டு டைம் சொன்னதை விடாமல் சொல்லிட்டீங்க, அருமையால நீங்கள் ரொம்ப நன்றி
2: அண்ணா.
1: நன்றி நன்றி. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாடு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு வந்து நம்ம கணக்கு நம்பர்ஸ் வச்சு ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வசனம் சொல்லுவேன், அந்த வசனத்துலேருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த வசனத்தில் நம்பர்லாம் கலந்து கலந்து சொல்லுவேன். அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ வந்து காலையில் 8 மணிக்கு நான் 10 இட்லி சாப்பிட்டேன்னா நீங்கள் 10 8 அப்படின்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இருந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். எல்லாருமே சூப்பராக இருக்கும் பாஸ்கரண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே பாஸ்கரண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? அதுல இடையில நம்பர் தரும், அந்த நம்பர்ஸ்ல வரட்டும்.
1: ஆமா ஆமா, நான் விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, நான் காலையில 8 மணிக்கு கரெக்டாக 10 நம்பரில் பஸ் ஏறினா அங்கே 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 6 மணிக்கு ஊருக்கு போறேண்ணா.
2: 6 20 10.
1: சூப்பர் சூப்பர் பாஸ்கரண்ணா, அருமையா விளாண்டீங்க. நன்றி அண்ணா. நன்றி. டால்மியா காலனிலிருந்து பாஸ்கரண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுழவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் அடுத்த 1 மணி நேரம் நம்ம வந்து இன்னொரு புதுசாக வேறு ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். அதனால் இப்போ பாட்டு கேட்டு இந்த முறை யாராவது விளையாட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். இன்றைக்கி நம்ம முதல் ஒரு மணி நேரத்தில் ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டோம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வேறு ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். இந்த விளையாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர் சொல். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அதுக்கு எதிரான வார்த்தை என்ன சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டு நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி அக்கா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அக்கா, எல்லாருமே நான் அருமையாக இருக்கோம் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னா, உங்ககிட்ட ஒரு சொல் ஒன்று சொல்லுவோம்க்கா, அதுக்கு எதிர் சொல் நீங்க சொல்லணும். விளையாடுவோமா? மேலே,
2: கீழே,
1: உள்ளே,
2: வெளியே,
1: ஏறு,
2: இறங்கு,
1: பகல்,
2: இரவு.
1: சூப்பர் சூப்பர் ராஜேஸ்வரி அக்கா, அருமையா இல்லை? ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி நன்றி
1: நன்றி அக்கா. தருமபுரி மாவட்டத்திலேருந்து நம்ம ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு அருமையாக விளையாண்டிங்க அக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாகரனுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நின்றுட்டுருக்கீங்க. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எதிர் சொல் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு எதிரான சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்கள் பேர்?
6: என் பேர் நாகார்ஜுன்.
5: நாகார்ஜுன் எங்கேருந்து வரீங்க?
6: மதுரை.
5: மதுரை. மதுரையில் என்ன ஃபேமஸ்?
6: மதுரையில் மல்லிப்பூ, பரோட்டா,
5: சீர்தண்டா.
6: சீர்தண்டா.
5: ஓகே, சூப்பர். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
6: நான் இங்கே காலேஜ் செகண்ட் இயர் சோனா காலேஜ்.
5: நல்லா படிப்பீங்களா?
6: ஆ, படிப்போம்.
5: ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
6: இருக்கோம் தெரியுமா? ஆ, தெரியும். ஆப்போசிட் வச்சு
5: விளாடுவோமா?
6: விளாடலாம்.
5: நன்மை
6: தீமை,
5: மேலே
6: கீழே,
5: இரவு
6: பகல்,
5: பெரிய
6: சிறிய,
5: நல்லது
6: கெட்டது,
5: மகன்
6: மகள்,
5: ஆண்
6: பெண்,
5: உண்மை
6: உண்மை பொய்மை,
5: அன்பு
6: விரோதம்,
5: வெறுப்பு
6: வெறுப்பு.
5: ஓகே, சூப்பர் விளையாண்டு. தேங்க்யூ ஸோ மச்.
6: யூ
2: நல்லா விளையாண்டிங்க நாகராஜன், ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவரு சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்சொல் அப்படிங்கிற விளையாட்டு. இப்போ இந்த எதிர்சொல் விளையாட்டை இன்னொரு நேர விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கர் என் கூட ஜாலி விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் திவாகர், சேலம் இருமலையிலிருந்து எழிலரசி. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் திவா.
3: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
4: இன்னைக்கு வந்து எதிர்சொல் சொல்றது விளையாட்டு. சொல் விளையாட்டு.
3: எதிர்சொல் விளையாண்டுருவோமா?
4: விளையாடலாம் திவா.
3: ஓகே. உள்ளே
4: வெளியே,
3: உள்நாடு
4: வெளிநாடு,
3: இளமை
4: முதுமை,
3: கனி
4: காய்,
3: ஒருமை
4: பன்மை.
3: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா நீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
4: நன்றி திவா.
3: நன்றி. ஸ்டீல் பிளான்ல இருந்து எழில் அக்கா கால் பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைதிரி மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்சொல். இப்போ எதிர்சொல் விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்ம கூட இன்னொரு ஒரு நேயர் காத்துட்ருக்காரு. அவர் கூட நம்ம இன்னைக்கான இந்த எதிர்சொல் விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்கள் பேர்?
8: நவீன்ராஜ்.
7: நவீன்ராஜ், எங்கேருந்து வரீங்க?
8: சேலம் அம்மாப்பேட்டை.
7: அம்மாப்பேட்டை. என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
8: காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
7: நல்லா படிப்பீங்களா?
8: நல்லா படிப்பேன்.
7: ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம் தெரியுமா?
8: ஆப்போசிட் வேர்ட்ஸ்
7: விளாடுவோமா?
8: ஆ, ஓகே.
7: உங்களுக்கான முதல் வார்த்தை மெய்.
8: பொய்.
7: தாமதம்.
8: சீக்கிரம்.
7: கீழே.
8: மேலே.
7: காலை.
8: மாலை.
7: பெரிய.
8: சிறிய.
7: மாசு.
8: தூய்மை.
7: ஓகே. உள்ளே.
8: வெளியே.
7: இனிமை. சரி. இளமை.
8: தெரில.
7: சூப்பராக விளாண்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
8: தேங்க்யூ.
6: இளமைக்கு முதுமைன்னு வரும் நவீன்ராஜ். இருந்தாலும் பரவாயில்ல, அருமையாக அன்றைக்கி. ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான சமையான பாட்டு தான் இப்போ வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறையா நேர்கள் கூட இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் தான் இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக அனுப்புங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எப்படி இது வாக்கர் அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது இது வாக்கர் அருமையாக பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு இது வாக்கர் இன்னும் பெட்டராக எதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. மக்களே, நன்றி மக்களே, டாடா பை பாய். உங்களுக்கு சூப்பரான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செமையான நிகழ்ச்சிகளும் இருக்குது, நிகழ்ச்சியும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன், டாடா.

தானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன் உனக்கு.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு உங்க கூட நான் ஒரு முக்கியமான விஷயத்த தான் பத்தி பேச போறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம், இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுற்றுலா போறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏற்காடு கோடை விழா கூட போட்டிருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கப்பு மாதிரி வச்சுட்டு அந்த கப்புல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாச்சி பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த அண்ணாச்சி பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அழகா அதுல போட்டு அதுல மேல ஒரு குச்சை வந்து சொருகி வச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க வரக்கூடியவங்க இத வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாவே சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா வெளியில இருக்கிற கடைங்களை பார்த்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளா இருந்தாலும் அப்படித்தானே நினைப்போம், அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை வாங்கி கொஞ்சம் லைட்டா மிளகாத்தூள் மேல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டா இருக்கும். சொல்லும் போதே எச்சு ஊறுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து அண்ணாச்சி பழத்தை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போறேன். அண்ணாச்சி பழத்துல நார் சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற பல சத்துக்கள் இருக்கு. அண்ணாச்சியில இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு நோய் தாக்கத்தை குறைக்குது. உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு இதய நோய் வராம தடுக்கிறதோட இதயத்தோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க அண்ணாச்சியை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மூட்டு வலிகள்ல இருக்கக்கூடிய வீக்கம் குறைஞ்சி மூட்டுகள் வலிமையாகறதோட மூட்டு தேய்மானம் இரத்த கட்டிகளும் சரியாகுது. அடுத்து செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அண்ணாச்சி பழத்தை சாப்பிடலாம். இது நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடியது அப்படின்றதுனால சளி மற்றும் இரும்பலுக்கு நிவாரணம் கிடைக்குது. அண்ணாச்சி பழத்துல மேங்கனீஸ் அதிகமா இருக்கிறதுனால அது எலும்புகளை வலிமையாக்கி இணைப்பு திசுக்களையும் திடமாக்குது. அண்ணாச்சி பழத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியம் இரத்த அழுத்தத்தை சீரா பராமரிக்க உதவியா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய புரோமெலைன் உடல் எடை மற்றும் தொப்பைய குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஈறுகள் பற்கள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவியா இருக்கு. இதை தொடர்ந்து பித்த கோளாறுகளையும் சரி செய்து அண்ணாச்சியில இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் பார்வைய மேம்படுத்தி மாஸ்குலர் திசு செயலளிப்பு ஏற்படுறத தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் புறையையும் தடுக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். சைனஸ் தொண்டைப்புண் இத ரெண்டையுமே குணமாக்குறதோட இரத்த நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தையும் சுத்திகரிக்குது. சரும செல்கள் பாதிப்பை தடுத்து அதன் மூலமா புற்றுநோய் உருவாகிறதையும் தடுக்குது. இதை தொடர்ந்து அண்ணாச்சியில இருக்கக்கூடிய விட்டமின் சி புண்கள் மற்றும் காயங்களை விரைவா குணப்படுத்த உதவுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால உண்டாகக்கூடிய பெருந்தமனி தடிப்பை தடுக்குது. அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் குணமாகுது, ஆண்களோட முக அழகு கூடும்னு சொல்றாங்க. அண்ணாச்சி பழத்துல இவ்வளவு பயன்கள் இருந்தாலுமே இது உடலின் வெப்பநிலையை அதிகரிச்சு கருச்சிதைவிற்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால கர்ப்பிணிகள் சாப்பிடறத தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. என்னங்க, அண்ணாச்சி பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
3: குறைபாடா, கவலை வேண்டாம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
3: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
4: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
3: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
3: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மனிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் மாலதி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தோட்டக்கலை பயிர்கள் சிறுதானியங்கள்ல எந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இது ஏற்காட்டுல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும், நம்மளுமே இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இதெல்லாம் தாண்டி தோட்டக்கலை பயிர்களையும் சிறுதானியங்களையும் மதிப்பு கூடுதல் செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தொடர்பான பயிற்சிகள், இன்டர்ன்ஷிப் சொல்லுவோம். அதாவது இந்த பயிற்சிகள் வந்து விவசாயிகள் பண்ணை மகளிருக்கு மட்டும் இல்லாம படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொடுக்கறோம். வேளாண்மை தொடர்பான, தோட்டக்கலை தொடர்பான தொழில் முனைவோரா உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து இதுல ஃப்ரீ ட்ரைனிங்கும் இருக்கு, பெய்ட் ட்ரைனிங்கும் இருக்கு. ஒரு சில சர்டிபிகேட் வேணும், அப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருக்குலாம் இன்டர்ன்ஷிப் வேணுங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி, மீன்ஸ் இப்போ 3 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பே பண்ணணும், அவங்க வந்து பே பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், இலவச பயிற்சியும் கொடுக்குறோம். ஸோ தோட்டக்கலை பயிர்களை பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதல் செய்யப்பட்ட பொருட்கள் செய்து எப்படி சந்தைப்படுத்தலாம், அதில் எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விரிவாக பயிற்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரும். ஸோ இந்த வசதிகளை ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஏற்காடு பகுதிகளில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கொடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடக்கும். அந்த ஒவ்வொரு மலர் கண்காட்சியும் நம்ம வந்து இங்க வந்து இந்த ஒரு ஸ்டால் அரேஞ்ச் பண்ணி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து காட்சிப்படுத்திட்டு வர்றோம். ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும், விழிப்புணர்வு ஏற்பட்டு தேவைப்படுறவங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு அவங்க வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து இது ஒரு பணியா செய்துட்டு வரோம். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய மேற்காடு சார்பாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சோம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயிகளுக்கு நாங்க வந்து இலவச பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விவசாய பெருமக்கள் பயன்பெறாங்க. அதனால தெரியாத விவசாயிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்களை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா.

0: ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
1: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
0: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
1: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
0: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
1: இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு கரும்பு அறுவடை எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம கரும்பு விவசாயம் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. வாங்க என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: மேடம், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்துடுது ஒரு ரொம்ப அதிகமாக நல்லா இருந்து இந்த ஏற்காடு அடி வாரம் குரூம்பட்டிலாம் ஃபாரஸ்ட் சைட்லாம் வெட்டினா அதிகபட்சம் ஒரு 50-45 டன் கரும்பு தான் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும். அதை மீறி இங்கே நார்மலான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-35 டன் தான் கிடைக்கும் இங்கே. ஏன்னா அதாவது என்னென்னா இங்கே அவ்வளோதான் நார்மலாக இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் ஈல்டு வருது மேடம். இது ஓகே தான். பட்டு இன்னொன்று இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ஏரியாவில் இன்னும் முழுசாக இயற்கை விவசாயம் அந்த ஒரு சில பாரம்பரிய முறையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணினாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70-80 டன்லாம் எடுக்கிறாங்க. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்துட்டுருக்கு, செஞ்சிட்ருக்காங்க. மேடம், நான் ஆரம்பத்துலேருந்து நாட்டு சக்கரையை வந்து இது வரைக்கும் இந்த ஆளை ஓட்டி யாருமே ஜெயிச்சு கதைலாம் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் நான் இங்கே வரும்போது 100 ஆள் இருந்தது, இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப கொடூரமான வேலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லீவ் எல்லாமே பார்த்தா இந்த எதுவுமே பார்க்க முடியாது, இங்கே எதுவுமே ஒர்க்குன்னு ரெகுலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா மழை வந்தால் ஒரு சூழ்நிலை இருக்கும், மழை வந்துருச்சுன்னா காட்டில் கரும்பு எடுக்க முடியாது, மாட்டிக்கும் சேர்த்துல வண்டி வெட்டின கரும்பு வெளியே எடுக்க முடியாது, ஆளுங்களுக்கு சிரமம், மறுபடியும் அதை கொட்டியெல்லாம் வேறு வண்டியை வச்சு இழுத்து தான் வெளியே வரணும். ரெண்டாவது இங்கே கரும்பு சக்கை காய வைக்கிறதுக்கும் நமக்கு களம் வெயிலெலாம் இயற்கையோட சப்போர்ட் தேவைப்படுது, அதுக்கு ரொம்ப முக்கியமாக. ஏன்னா ஃபியூல் வேணும், ஆலை ஒன்றுனா ஃபியூல் வேணும், அது நல்லா காஞ்சால் தான் நல்லா எரியும், கொஞ்சம் மாய்ச்சராக ஈரப்பதம் இருந்தால் கூட எரியாது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரும்போட தன்மை எப்பவுமே எப்படி தெரியுமா, மழை பெஞ்சிரும், இப்போ வெயில் காலம் வாடி வதங்கி வெயில் காலத்தில் நம்மள மாதிரி தான் அதுவும். ரெண்டாவது மழை பெஞ்சோடனே தண்ணி நல்லா குடித்து நல்லா வளரும், அப்போ அரைச்சிங்கன்னா தண்ணி தான் இருக்கும், வெள்ளம்லாம் வராது, 100 கிலோவும் 80 மாறிடும், அது இன்னும் கொடுமையாக இருக்கும். அப்போல்லாம் ஏன்லாம் சொல்லிலாம் விளையத்தனாலாம் இங்கே யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் இந்த மழை தண்ணி ஃபுல்லாக குடிச்சிரும், குடிச்சு ஒட்டி திடீர்னு பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை காலம் முடிஞ்சோன்னா பனிக்காலம் வந்துடும், மார்கழியிலேருந்து கார்த்திகை மார்கழியிலேருந்து பனிக்காலம் வந்துடும்.
3: வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள்
1: கூறுகிறார்கள். ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப காய்கறி பயிர்கள்ல தாக்கக்கூடிய பூச்சிகளை பத்தியும், அதே போல அது எந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றத பத்தியும் சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: நம்ம 200 யூஸ்வலாகவே நம்ம பொதுவாகவே அடிக்க மாட்டோம். 25-50 லிட்டர் இல்லை 80 லிட்டர் தண்ணி தான் அடிப்போம். ஆனால் அது பத்தவே பத்தாது. எல்லா செடிகளும் நல்லா நினையணும், மேல் பகுதி நல்லா நினையணும், எல்லா பகுதியும் நல்லா நினையணும்னா மினிமம் வந்து 200 லிட்டர் தண்ணி ஒரு ஏக்கருக்கு உபயோகப்படுத்தணும். அந்த 200 லிட்டர் தண்ணியில் நம்ம எவ்வளோ மருந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோமோ அந்த ஏக்கருக்கு தேவையான மருந்துகளை நம்ம கலந்து அடிக்கணும். இப்போ நான் 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 8 கிராம் ஒரு மருந்து சொல்லியிருக்கேன்னா, அதை 10 லிட்டருக்கு வந்து 8 கிராம், அப்போ 200 லிட்டருக்கு நீங்கள் அதை கணக்கு போடுவாங்க, 16 160 ml. இதை இந்த கணக்கு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு மருந்து அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது தான் வந்து அந்த நம்ம மருந்து அடிக்கிறது முக்கியம் கிடையாது, அது கரெக்டாக அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். நம்ம அடிக்கிற மருந்து வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது, அதே மாதிரி அதிகமாகவும் போயிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அடிக்கணும். அறுவடைக்கு ஒரு வாரம் முன்னாடியே தயவு செய்து மருந்து அடிக்கணும். அந்த அறுவடையில் அந்த எஞ்சிய நஞ்சுன்ற ரெசிடியூ வந்து நமக்கு வந்துடக்கூடாது. நமக்கோ சரி, நம்மளை சார்ந்து வாங்கக்கூடிய கன்சியூமர், அதாவது நம்ம விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளும் சரி இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தணும்னா நம்ம பூச்சிக்கொல்லிகளை வந்து காய்கறி பயிர்களில் கட்டுப்படுத்தலாம். இந்த காய்கறி பயிர்களில் பூச்சிகள் கட்டுப்பாடு இல்லை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் வந்து முனைவர் சவுந்தரராஜன், பேராசிரியர் பூச்சியல் துறை, தமிழ்நாடு வேளாண் பல்கழகம் கோவை. என்னுடைய அலைபேசி மொபைல் நம்பர் வந்து 9842289175. தமிழில் சொல்கிறேன், என்னுடைய அலைபேசி எண் 9842289175. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கேட்டுக்கிறோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அப்பப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! கோடை காலத்தில் உங்களோட தோட்டம் சிரமப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தண்ணீரை எந்த மாதிரி கையாளுறீங்க அப்படின்றதுல தான் இருக்கவே இருக்கு ரகசியம். இந்தியாவில் கோடை காலத்தின் உச்சக்கட்டம் எந்த ஒரு தோட்டத்துக்கும் கடினமானதாக இருக்குங்க. மே மாதம் வரப்ப ஆரோக்கியமான செடிகள் கூட கடுமையான வெயிலில் வாட தொடங்கிடும். நாள் ஃபுல்லாகவே நேரடி வெப்பம் படக்கூடிய மாடி தோட்டங்கள், பால்கனிகள் மற்றும் திறந்த வெளி பகுதிகளில் மண் வேகமாக வறண்டு போயிடும். இதனால பல தோட்டக்காரர்கள் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சினாலுமே சில மணி நேரங்கள்லயே மண் திரும்பவும் வறண்டு போயிடுது. அதிக நீர பயன்படுத்துறது மட்டும் இல்லாம முக்கியமா மண் அதிக நேரம் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கொள்ள உதவுறதும்தான். சில நடைமுறை மாற்றங்களை கொண்டு உங்களோட செடிகளை வெப்ப அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து ஆண்டின் வெப்பமான வாரங்களிலும் உங்களோட தோட்டத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். இந்த எளிய முறைகள் இந்திய தட்பவெப்ப நிலைகளுக்கு நல்லா பொருந்தும். இத நம்ம வீட்லயே எளிதா பின்பற்றலாம். மண்ணை தலைக்கூளம் கொண்டு நம்ம மூடணும். மண் வறண்டு போறத தடுக்கிறதுக்கான எளிமையான வழிகள்ல ஒண்ணு தலைக்கோளம் இடுறது. தலைக்கோளம் மண்ணின் மீது ஒரு பாதுகாப்பு படலமா செயல்பட்டு ஆவியாவல குறைக்கிறதோட கடும் வெப்பத்தினப்ப வேர்களை குளிர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. இதுக்கு விலை உயர்ந்த எதுவும் தேவையில்லைங்க. காஞ்ச இலைகள், வைக்கோல், தேங்காய் நாறு மற்றும் புல் வெட்டுகள் தோட்டங்கள்ல நல்லா பயன்படுது. உங்களோட செடிகளின் தண்டுகளை சுத்தி கொஞ்சமா இடைவெளி விட்டு அதோட அடிப்பகுதிய சுத்திலுமா ஒரு அடுக்கா பரப்பணும். ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது மட்டும் இல்லாம மூடாக்கு களைகளின் வளர்ச்சியை குறைக்கவும் உதவுது. இதனால உங்களோட தாவரங்கள் அதிக நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியுது. நீங்க பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவை போலவே பயன்படுத்தக்கூடிய நேரமும் முக்கியமானது. பகல்ல அதிக வெப்பமான நேரத்துல தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னா வேர்கள் போதுமான ஈரப்பதத்தை உறிஞ்சறதுக்கு முன்னாடியே நீர் சீக்கிரமாவே ஆவியாயிடும். கோடை காலத்துல செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு சிறந்த நேரம் அதிகாலைன்னு சொல்லலாம். வெப்பநிலை உயர்றதுக்கு முன்னாடி மண் நீரை உறிஞ்சறதுக்கு இது போதுமான நேரத்தை அளிக்குது. ஒரு நாளைக்கு பல முறை சிறிதளவு தண்ணீர் ஊத்துறதை விட தீவிரமா தண்ணீர் பாய்ச்சறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அது வேர்களை மண்ணில் ஆழமா வளர ஊக்குவிக்குது. காலை நேரங்கள்ல சிரமமா இருந்துச்சு அப்படின்னா மாலை நேரம் அடுத்த சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஈரப்பதமான காலநிலையில இரவு ஃபுல்லாவே இலைகளை அதிக ஈரத்தோட விட்டு விடுறத தவிர்க்கணும். கரிம பொருட்களை கொண்டு மண்ணை வளப்படுத்தணும். ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கரிம பொருட்கள் இல்லாத மண் மிக வேகமா வறண்டு போயிடும். கோடை காலத்துக்கு முன்னாடி கோடை காலத்தின் அப்பவும் மக்கிய உரத்தை சேர்க்கிறது ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறனை இயற்கையாவே மேம்படுத்த உதவியா இருக்கு. மண்ணை வளமாக்கவும் நீரை நல்லா தக்க வைக்கவும் மக்கிய உரம் மாட்டு சாணம் அல்லது மண்புழு உரத்தை மண்ணோட கலக்கலாம். தொட்டி செடிகளுக்கு தென்னை நார் குறிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அது ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி மெதுவா அதை திரும்பவும் மண்ணில வெளியிடுது. ஆரோக்கியமான மண் நீண்ட நேரம் ஈரப்பதமா இருக்கிறது மட்டும் இல்லாம வலுவான வேர் வளர்ச்சிக்கு துணை புரியுது. என்னங்க, கோடை காலத்துல பயிர்களுக்கு எப்படி வந்து நம்ம தண்ணிய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களுமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதி மேம் தான். அவங்க வந்து ரொம்ப வருடமா இந்த சமையல் துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க எதனால இந்த சமையல் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அது மூலியமா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, அதை வந்து எல்லாருக்கும் எப்படி பயனுள்ளதா மாத்திருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்பா. என் பேர் பாரதி. நாங்கள் சின்னகிருஷ்ணாபுரத்தில் இருக்கோம். நம்ம தொழில் வந்து சமையல் தான். இது ஒரு 17-18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் கல்யாணத்துலேருந்து வளகாப்பு நிச்சயத்துலேருந்து காது குத்துலேருந்து எல்லாமே, எல்லா நல்லது கெட்டது எல்லா இது கோயில் எல்லாத்துக்குமே செஞ்சிட்ருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். எத்தனை வருடமாக இந்த சமையல் துறையில் நீங்கள் இருக்கீங்க?
2: ஒரு 17 வருஷமாக பண்ணுறோம்பா.
1: 17 வருடமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு துறையில வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படிதான் நீங்க இத்தனை வருடம் இந்த ஒரே துறையில இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை மேம். மேம், அடுத்து வந்து இந்த சமையல் துறையில 17 வருடமா நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க?
2: 17 வருஷமா சமையல் வேலையும் பண்ணுது. பக்கத்துல பெரியகிருஷ்ணாபுரம் ஊர்ல தூர் மெயின் ரோட்ல தான் இருக்கு. அந்த கடையில வந்து 9 வருஷமா வேலை செய்யறோம். அதில் டீ போடுறது, பலகாரம் போடுறது, சாப்பாடு செய்கிறது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ 15 பேர் வேலை செய்கிறோம். அதிரசம், முறுக்கு, மிச்சரு, லட்டு, ஓப்பிட்டு, அப்புறம் பலகாரத்தில் வந்து கோதுமை போண்டா, மெதுவடை, போண்டா வடை, அப்புறம் இனிப்பு வடை போடுவோம், மசால் போண்டா, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, கேவர் வடை போடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு நைட் 8-9 மணி வரைக்கும், 3 மணிக்கு மேலே புளி சாதம் மட்டும் இருக்கும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு மட்டும் தான், லெமனு, புளி, தக்காளி, தயிர். காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 4:30 சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடு 20 ரூபா தான், ஒருத்தருக்கு போதும் சாப்பாடு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே தனியாகவுமே நீங்களுமே வந்து சமையல் துறையில் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து எதனால் இந்த சமையல் துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க?
2: கண்ணே, அதாவது குடும்ப சூழல ஒரு பக்கம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தது தான். அப்படியே சின்னது பெரிய லெவல் ஆயிடுச்சு. குடும்ப சூழலை, கஷ்ட சூழலை சரி கொஞ்சமாக பண்ணால் அது அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் அப்படியே அது கொஞ்சம் நமக்கு செய்ய அனுபவம் அதிகமாக, இப்போ ரொம்ப அது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு.
1: ஓகே ஓகே மேம். குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலுமே சமையல் துறையில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பாரதி மேம் அவங்களோட கேட்ரிங் துறைக்கு எப்படி அவங்க வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே காயத்ரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சமையல் துறைக்கு வந்தாங்க, எதனால அவங்களுக்கு சமையல் துறை பிடிச்சது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க இந்த சமையல் துறைக்கு வந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா
3: அதாவது என்ன, பசங்க வந்து ரெண்டு பேருமே கான்வென்ட்ல தான் படிச்சானுங்க. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை வரவும் சரி, ஒரு வீட்டில் இப்போ கொஞ்சமாக செஞ்சோம், ஒரு 200 ரூபா முத முத சம்பளம் கொடுத்தாங்க. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சால் இன்னும் சேர்ந்து வரும், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படின்னு அப்படியே அதுலேயே ஆரம்பித்ததான். என் பசங்களால் தான் அந்த அளவுக்கு வந்ததே, படிக்க வச்சதுக்கு வேணுமே, ஸ்கூல் ஃபீஸ் வேணுமே அப்படின்னு அதில் ஆரம்பித்தது தான். இப்போ ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு பெரியவன், சின்ன வந்து கேட்ரிங் தான் முடித்தான். ஆனால் அவரும் அந்த பூக்கடை, சேலம் ஆவசியமரத்தில் பூக்கடை இருக்குது, ரெண்டு பேரும் கடைக்கு தான் போகிறானுங்க. ஆனால் எனக்கு சம்பாதிச்செல்லாம் பார்க்குறேன்னா என்னால் வந்து அது இப்போ விட முடியல. அது நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, ஆனால் என்னால் இருக்க முடியல.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்களோட பசங்களுக்காக தான் நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க, அதுலேருந்து இந்த துறையவும் உங்களால் விடவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்து வந்து சின்னதாக சமையல் பண்ண ஆரம்பித்து எப்போ வந்து நீங்கள் கேட்ரிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேரை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிங்க மேம்?
3: இல்லை கண்ணே, அதாவது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போல கோயிலுக்கு செஞ்சோம், அது எதுவுமே பார்க்காம அயனாருக்கு தான், என் குழந்தைக்கு தான் முத முதல் செஞ்சோம். எதுவாவது எதுவுமே உப்பு பார்க்காமே செஞ்சுது, சாப்பிட்டு பார்க்காமே அதெல்லாம் நல்லாயிருதுன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு வீட்டில், எங்கள் வீட்டில் அதேமாதிரி செஞ்சு கொடு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்துனா அதை அப்படியே ஒரு 40-50 குடும்பத்துக்கு செய்ய ஆரம்பித்தோம் அந்த 48 நாள் மண்டல பூஜையுமே. அது அப்புறம் அது செஞ்சுது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க சரி நல்லா சமைக்குது நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு அப்படி அப்படியே இப்படியே மேலே வந்துருச்சு.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கேட்ரிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் எந்தெந்த விஷயத்தில் தொடங்கி எது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க?
3: அது வந்து கண்ணே இப்போ ஒரு 11-12 வருஷம் ஆகுது, நல்லா அதிகமாக. இப்போ நம்மகிட்ட வந்து சாப்பாடுக்கு போயிட்டால் A to Z எல்லாமே, இலை எடுக்கிறதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து சாப்பாடு செய்கிறதுலேருந்து இப்போ எல்லாமே நாங்களே பண்ணுறோம். அந்தளவுக்கு இப்போ எங்ககிட்ட ஆள் இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது உங்களோட வாழ்க்கையில் படிப்பு அப்படின்றது ஒன்று கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம்?
3: இல்லை கண்ணே, எனக்கு சின்ன வயசுலாம் 15 வயசில் எனக்கு 10th முடிஞ்சோன்னே எல்லாமே கொடுத்துட்டாங்க, மாமாக்கே கொடுத்துட்டாங்க. அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் இது காடு விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அது சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையில தான் நான் இந்த அளவுக்கு வந்தது.
1: மேம், அடுத்து வந்து உங்களோட இந்த சமையல் துறையில் நிறைய சவால்கள்லாம் இருந்திருக்கும், அதை தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப உதவியாக இருந்தது மேம்?
3: அதாவது கண்ணே, அதான் சொல்லிட்டேனே, நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா பெரிய லெவலில் வரணும். பசங்களுக்கொசரமே என் பையன் பெரியனுக்கு நான் என்ன சொன்னேன்னா, பையனை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா. ஆனால் என் பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்லாம் என்னன்னு தெரியாது, என்னுடைய வருமானத்தையெல்லாம் படிக்க வச்சுட்டேன் எல்லாமே. இப்போ 5-6 வருஷமாக வேண்டாமா, நீ வீட்டில் தான் உட்காந்துருக்கேனா, நான் என்னால் உட்காந்துருக்க முடியல.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பசங்களுக்காகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். இவ்வளோ தூரம் இதை கடந்து வரத்துக்கு இந்த சமையல் துறையில் நீங்கள் இருக்கிறதுக்கும் என்ன முக்கியமான காரணம் மேம்?
3: நான் உயிரோடு இருக்கிற வரையும் வேலையை விட மாட்டேன், இது கடைசி மூச்சிருக்கிற வரையும் சம்பாதனை. இந்த தொழில் மேலே அவ்வளோ டீப்பான லவ் அதிகமாகிடுது, அதனால் அதெல்லாம் மறக்காது.
1: சூப்பர் சூப்பர் மேம். நீங்கள் சொல்கிற பதிலே தெரியுது உங்களுக்கு சமையல் வேலை அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாரதி மேம் அவங்களோட சமையல் துறையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன, அது யாருக்காக பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: கீழே எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே பாரதி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எதனால இந்த சமையல் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, என்னென்ன நிகழ்வுக்குலாம் அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், உங்களோட சமையல் துறையில வேலை நேரம் என்ன மாதிரி இருக்கும்?
4: கண்ணே 4 மணிக்கு எழுந்திரிப்போம். இங்கே கடைக்கு 4:30 வந்துடுவேன். திரும்ப வந்து எனக்கு ஏதாவது வேலை திடீர்னு கிளம்பணும், சமையல்லாம் இடையில கிளம்பிடுவேன். அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு சமையல் மாதத்தில் ஒரு 5 ஃபங்க்ஷன் 6 ஃபங்க்ஷன் வரும். அன்னைக்கெல்லாம் லீவ் எடுத்துக்குவேன். அது தம்பிலாம் எதுவும் சொல்லாது, அதுக்கு போயிடுவேன். மித்த நாள் இங்கே வேலைக்கு வந்துடுவேன். சாயந்தரம் 6 மணி ஆகும். ஆள் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்தியும் செய்வேன், ஆள் இருந்தால் ஓடி போயிடுவேன். நேர்ந்து கலந்து செஞ்சுக்குது.
3: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து உங்களோட சமையல் துறையை நீங்கள் ஒரு தொழிலாக பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஆர்வத்தினால நீங்கள் அதை பண்ணிட்டுருக்கீங்களா?
4: அதான் சொல்கிறேனே, ரொம்ப அது மேலே ஈர்ப்பு அதிகம். இப்போ முடியலனாலும் இப்போ ஒரு 100 கிலோ பிரியாணி போடணும் அப்படின்னா 2 குண்டால் இறக்கிடுவேன். 80 கிலோ வரைக்கும் 1 குண்டால் போட்டு இறக்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஒரு இதாக கொடுத்துருக்கான். முடியலனாலும் இவ்வளோ வேலை செய்கிறம்பாங்க, சரி உடம்பு வச்சுட்டு, ஆனால் செய்வேன். அது இன்னும் குறையில, அதனுடைய மனம் எதுவும் குறையில.
3: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து முதல்ல நீங்கள் சமையல் செஞ்சு அதுக்காக ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும், அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சு?
4: கண்ணே ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு செஞ்சது காசு வாங்கலை. எந்த கோயிலுக்கு செஞ்சாலுமே காசு வாங்க மாட்டேன். அது வந்து ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்மளாட்ட ஃபங்க்ஷனில் வந்து மொதல் 250 ரூபா கொடுத்தாங்க. ஒரு கிரகு பிரயாசத்து ஒரு லட்டு போட்டோம் அப்படின்னா நான் உண்டி, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. 250 ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது அனுபவம் வந்து ரெண்டாவது ஆள் வந்து ஒரு வளகாப்பு, அதில் எவ்வளோன்னா 160 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதாவது இந்த ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி 160 ரூபா கொடுத்தாங்க. அந்த 250 ரூபா அவ்வளோ பெரிய காசு. அப்போ அவ்வளோ பெரிய காசு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு 250 ரூபா, அப்புறம் 160 ரூபா, அப்புறம் அப்படியே மெல்மி வந்துகிட்டே இருந்துருச்சு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், உங்களோட முதல் அனுபவம் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலுமே அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படின்றது ரொம்பவே பெருசு. அடுத்து வந்து இந்த சமையல் துறையில் நீங்கள் இருக்கும் போது நிறைய பேர் வந்து உங்களோட சமையலை சாப்பிட்டு என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க?
4: இல்லை எப்படி பண்ணுறீங்க கல்யாணத்தோட எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க, யார் செஞ்சது இதில் யார் மாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் உட்காந்துட்டுலாம் நினைக்க மாட்டேன், இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான். அதனால எல்லாம் அப்படியே அவங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதே அதிகமாக எல்லோரும் கிடைக்கலாம் கூட எல்லோரும் வந்தால் எங்கே பாரதின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் நான் அவ்வளோ ஒரு பாசமாகவும் பேசுவேன், என் மாரி எல்லாத்தையும் ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க.
3: சூப்பர் சூப்பர் மேம். எல்லாரும் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இந்த துறையில் உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம படிச்சிருந்தா இந்த தொழிலை விட நம்ம ரொம்பவே சூப்பராக போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா?
4: கண்டிப்பாக நினச்சிருக்கேன். அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷனில் நம்ம ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை விட கடவுள் வந்து அதை விட இது மிச்சமாக கொடுத்துருக்கான். இது அதை விட நல்லா பேர் வாங்கிட்டேன். அதில் மற்றதில் கூட பண காசு வரும். இதில் வந்து நிறையா சொந்தங்களும் நல்லா நிறைய நட்பு அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருக்கேன். சமையல் பாரதியா பரவாயில்ல, ஆ நல்லா செய்வாங்க, ஏதோ கொடுக்குற காசு வாங்கிக்குவாங்க, அது பரவாயில்ல போய் கூப்பிடலாம், எப்போனாலும் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற பேர் வாங்கிட்டேங்கண்ணே. அதனால் அது வந்து எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல.
3: சூப்பர் மேம். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணினாலுமே அதை விட எனக்கு இந்த துறை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமாக நீங்கள் அதை நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மேம். மேம் அடுத்து வந்து உங்களோட சமையல் துறை பயணத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
4: வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்குன்னு பசங்க தானே, அதனால் இன்னும் பெருசெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. சின்னவன் கொஞ்சம் முன்னே சப்போர்ட் பண்ணுவான், இப்போ அவங்களாம் கடைக்கு போனதுலேருந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல.
3: ஓகே ஓகே மேம். யாரோட சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னாலுமே நீங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த துறையில் தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பாரதி மேம் அவங்களோட இந்த சமையல் துறையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை அவங்களே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.
1: கஹனே யா தூசரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹை கிர்வி ரக்னே சே பச்சா ஹை தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃலதா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சௌனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே பாரதி மேம் தான் இருக்காங்க. அவங்களோட சமையல் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதுல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அடுத்து வந்து சமையல் துறை அப்படின்னாவே ஓய்வு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்க நாளைக்கு உரியத்துக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். வருவீங்க, திருப்பியும் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பீங்க, தூங்குவீங்க, கொஞ்ச நாள் திருப்பியும் நாளைக்கு கடைக்கு போவீங்க, நிறைய சமைக்கணும், நிறைய வேலைகள் வலு இருக்கும் போது அதை எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க மேம்?
2: 6 மணிக்கு செஞ்சோம், 6:30 வரைக்கும் இருந்தேன் கடையில. திரும்ப நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சமையல் கொட்டேஷன் போடணும் வந்தாங்க. அவங்களுக்கு 10:30 ஆயிடுச்சு. போட்டுட்டு திரும்ப 11 மணிக்கு போட்டு தான் விடியாலும் 4:30 எழுந்துச்சு 5 மணிக்கு கடைக்கு வந்துட்டேன். அது அப்படியே பழகிருச்சு. கண்ணு எனக்கு பழகிருச்சு. பழகிருச்சுன்னா அது திரும்ப போகணும், திரும்ப செய்யணும், காலையில் எழுந்திரிக்கணும், வரணும், போகணும், வரணும் அப்படின்னே தான் ஓடும்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது, நிறைய பேர் உங்களோட சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு மறக்கவே முடியாத பாராட்டு அப்படி இல்லை அந்த நபர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க?
2: கொரோனாவுக்கு 2 நாளைக்கு முன்னே டீம் போட்டிருந்தாங்க. அதில் தான் எனக்கு உண்மையான பாராட்டு அன்றைக்கி தான் தெரிவித்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சரி உங்களுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி ஒன்று செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க கத்திரிக்காய் மஞ்சள் கொடப்போட்டு ஒரு குழம்பு வச்சு கொடுத்தோம். அது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா நான் என்னை வந்து கூப்பிட்றாங்க மேடைக்கு. எனக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் அழுக்கோட இருக்குமே, நம்ம எப்பறா போகிறது அப்படின்னு. இல்லை, அந்த அழுக்கோட இருக்க மனசு தான் வேணும் எங்களுக்கு, அழுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய துண்டாக போத்துனாங்க. அதில் தான் எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிருச்சு. ஓ, நமக்குள்ளேயும் இவ்வளோ திறமை இருக்குதா. சமையல்காரங்கனாவே வேலை கேட்பனோட சமையல்காரங்க வந்திருக்காங்க, நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க எனக்கு பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அதெல்லாம் மறக்கவே முடியாது.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்களை மேடைக்கு கூப்பிட்டு அவங்க பாராட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களோட வயிறு ஆற்றி ரொம்பவே சூப்பராக சமையல் சமைச்சிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. உங்களுக்குமே அந்த நிகழ்வு மறக்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து உங்களோட சமையல் துறை அனுபவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா எதை சொல்வீங்க?
2: கத்துக்கிட்டதுனாக்குன்னு அதாவது எல்லாமே என்னோட முயற்சியிலேயே எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒன்று இன்னும் அப்படியே எது பண்ணாலுமே நல்லா இல்லாத பண்ணாலும் என்னோட இதுக்கு அது நல்லா வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்தது தான். எனக்கு யாருமே சொல்லித்தரல, இதை பண்ணுன்னு சொல்லித்தரல. சரி இன்னும் கொஞ்சம் போடலாம், நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா செய்யலாம் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். அப்படியே வந்துருச்சு. யாரோட எனக்கு எதுவுமே கிடையாது. நானே முளைச்சி நானே வந்த மாதிரி வந்துட்டேன். அதனால் நானே வந்தது தான். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்பா அம்மா ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், பசங்களாகட்டும், எனக்குன்னு எதுவும் பண்ணல. நானே பார்த்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். நீ என்னோட 4-5 பேரை மாஸ்டர் ஆகிட்டேன். எல்லாருமே வந்து தனியாக போய் அவங்களும் செய்வாங்க. நீங்கள் அவங்க என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்தாச்சு.
1: சூப்பர் மேம். யாரோட சப்போர்ட்டிவுமே இல்லாமல் தனியாக எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து உங்ககிட்டயே வேலை செஞ்சு அடுத்தது உங்களை மாதிரியே ஒரு ஷெஃபாவோ ஒரு குக்காவோ மாறி தனியாகவே சமையல் செஞ்சுட்டு இருக்கவங்க யாராவது இருக்காங்களா?
2: பண்ணுங்கன்னு தாங்க சொல்லுவேன். செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு கூட ஒருத்தர் தனியாக தான் போய் செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு என் கூட 15-16 பேர்த்துல வந்து ஒரு 3 லேடிஸ் வந்து மாஸ்டர் ஆகிட்டாங்க. அவங்க கூடயும் 2 பேர்த்து கம்மியான வேலைக்கு 2 பேர்த்து அனுப்பிவிடுவேன். அதனால் செய்வாங்க அவங்களும். அவங்களும் பரவாயில்ல, உன்னால் பொழைச்சுன்னு தான் இருக்கணும்னு அவங்களே அனுப்பிவிட்றேன். அவங்ககிட்டலாம் 10 ரூபா எதிர்பார்க்க மாட்டாங்க. வர காசில் எவ்வளோ வாங்குறியோ எடுத்துக்கங்க, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் கடவுள் நல்லா வச்சிருக்காரு. எல்லாம் கொரோனாவெலாம் இறந்துருப்பேன். இதே எந்த தர்ம புண்ணியை நீ காப்பாற்றிட்டு செப்பேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள அப்படியே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இல்லாமல் அவங்களும் அடுத்த இடத்துக்கு போகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நினைக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாரதி மேம் அவங்களோட கேட்டரிங் துறை மூலமா நிறைய பேர் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னுமே அவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்,
2: எட்டு தீக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
4: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே பாரதி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த சமையல் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல அவங்க என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அடுத்து வந்து உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டு நடக்காத விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
5: கண்ணே, இது வரைக்கும் வந்து சின்ன வந்து 4 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டான். பெரியவனுக்கு எப்பரா கல்யாணம் அப்படின்னு கொஞ்சம் அது ஒரு கவலையாவே இருந்துச்சு. அவன் கல்யாணம் முடிச்சுட்டா வீடு கட்டணும், எதோ என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி. என் பெரிய பையனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பொங்கல்ல இருந்து இப்ப இது வரைக்கும், அதாவது ஜனவரியிலிருந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், அவனுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா எல்லாமே சாதிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து என்னோட இந்த அன்னபூர்ணிமா பண்ண ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையானுமே நடந்துச்சு எல்லாமே. அதனால என்னுடைய ஆசைலாம் எல்லாமே நிறைவேறிச்சு. இனிமேட்டுக்கு நிறைவேறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிச்சிட்டேன். என்னோட இதுக்கு போதும். இப்போ 44 வயசு எனக்கு நடக்குது. இதுக்கு மேலே நான் உட்காந்துட்டு ஒரு உப்பள்ளி போட்டுட்டு இருக்கிறனா கூட என்னோட வருமானம் மாதம் ஒரு 40,000 ரூபாய் கம்மி இல்லாத போகும். கம்மியாக ஒரு 35-40,000 வருமானம் வரும். என்ன பண்ணுறோம், யாருக்கும் நம்மளால முடியாதவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் நின்றுட்டு. இதுக்கு முன்னாடி பண்ணது வேற, இதுக்கு மேலே எதனால பண்ணலாம்ல.
4: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு உங்களோட கேட்டரிங் துறை மூலியமா எல்லாரோட மனசையுமே நிறைவா ஆக்கினால கடவுள் உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷமா வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்து உங்களோட எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலான்னு இருக்கீங்க?
5: அடுத்தபடியா கண்ணே, இதுக்கு மேல வந்து நினைக்கிறது வந்து என்னுடைய எனக்கு செய்யறது எப்படின்னா, எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது பெரிய லெவல்ல பண்ணலாலும் ஏதோ கம்மியா அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ கொஞ்சமாவது ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கிறோமா, அவங்களுக்கு ஒரு 3,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம ஒரு 2,000 ரூபா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி.
4: மேம், உண்மையாலுமே நீங்கள் சொல்கிற பதிலை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவி செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கவே உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து இவ்வளோ நேரமாக உங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்?
5: உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா ஒரு படிக்காதவங்க வந்து இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்குள்ள இருக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு டிகிரி அப்படி இப்படி படித்தவங்க தானே பேசுவாங்க, 10வது தான் படிச்சிருக்கோம், அவங்க இன்றைக்கி இந்த லெவலில் நம்ம பெரிய லெவலில் இருக்கிறன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் இது அந்த மாதிரி எனக்கு கூட இருந்தவங்க வந்து எனக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ணி உற்சாகமாக அதை இப்படி அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவங்க இல்லாதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒண்டி என்ன பண்ண முடியும், ஒரு கை தட்டினா வாசம் வருமா, 10 பேர் நடந்தால் வாசம் வரும். அதனால் இப்போ நல்லா போயிட்டுருக்குது என் தொழில். இந்த மாதிரி நீ இருக்கிறவங்களும் நான் குடும்போட குடும்ப பிரச்சனைகள்லாம் இந்த அளவுக்கு வந்தேன். அந்த மாதிரி எல்லாரும் மகளிரும் வச்சு ஜென்ஸும் நல்லா வாழணும், நல்லபடியாக பழகணும் பழகணும் வந்தால் தான் வாழ முடியும். அந்த மாதிரி தான் இன்னும் இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்து கற்றுக்குவாங்கல்ல. நான் செஞ்சது எதுவுமே ஃபெயில் ஆனதே கிடையாது. எது பண்ணாலுமே எந்த வீட்டில் நல்லது கிடையாது, எது செஞ்சாலுமே நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது, நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க.
4: கண்டிப்பாக உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து நாமளும் இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நம்மளோட குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். மேம், இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
5: சந்தோஷங்கண்ணே.
4: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாரதி மேம் அவங்களோட சமையல் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, அவங்க எதுக்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு கிடைச்ச பயன்கள் என்னென்ன அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அது மூலமா நாமளுமே எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சரி நம்மளுக்கு யாருமே சப்போர்ட்டிவா இல்ல அப்படின்னாலுமே நாம தனியாவே நின்னு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான் கிடைக்கும் அப்படின்றத நாமளுமே ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு சத்யா பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு நாடு வளரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்ன தேவை? நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. சரி, நாம வந்துட்டு முன்னேறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? விடாமுயற்சி, திறமை, அதே மாதிரி தன்னம்பிக்கை, இது இருந்தால் போதும் நம்ம முன்னேறலாம். ஆனால் ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு பல வகைகள்லையுமே நம்ம முன்னேற்றத்துக்கான பாதையை வகுக்கணும். இப்போ ஒரு தொழில் முதலீடு இருக்குது, ஒரு தொழில் வந்து செய்ய போறாங்க, ஒரு ஃபேக்டரி அமைக்க போறாங்க அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா நம்மளுடைய நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு பகுதி தான். ஏன்னா தொழில் முதலீடு செய்யணும், அந்நிய செலவாணி வரணும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முதலீடும் கொஞ்சம் அதிகமாகணும். நம்ம முதலீடு போடும்போது நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான சில பல நல்ல காரியங்களை இருக்கட்டும், இல்லை நலத்திட்டங்களை இருக்கட்டும், அதை நம்ம செய்ய முடியும். அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கே முதுகெலும்பு அப்படின்னு சொல்லணும்னா விவசாயம், அந்த விவசாயத்தை நம்ம வளர்க்கணும். விவசாயத்தில் நிறைய டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் அமைப்பு வேணும். அதே நேரத்தில் அந்த தொழில் நல்லா வளமாக இருக்கணும்னா அதுக்கு விவசாயம் வேணும். இது ரெண்டுமே ஒன்று ஒன்று சார்ந்ததாக இருக்குது இல்லையா. ஆனால் இது ரெண்டில் எது ரொம்ப முக்கியம்? தொழில் முதலீடு முக்கியமா இல்லை விவசாய வளர்ச்சி முக்கியமா? நம்ம நாட்டில் ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா தொழிற்சாலைகள் அதிகமாக வேணுமா இல்லை விவசாயம் வலுப்பெற வேணுமா? இந்த வருஷத்தில் எது வந்துட்டு வளர்ச்சியோடைய முதுகெலும்பு இந்த ரெண்டில் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான் இதை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ரெண்டுமே ஒரே முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தொழில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனி மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது. வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் போது அவங்களுடைய குடும்பத்தில் அந்த பொருளாதார நிலை கொஞ்சம் மாறுபடுது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி கொஞ்சம் க்ரோத் ஆகுது, அந்த கம்பெனி மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியே போகுது, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஏற்றுமதி மூலமாக அந்நிய நாடுகளுக்கு போகுது, அதுலேருந்து ஒரு வருமானம் கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கத்துக்கும் சேருது. இதுதான் வந்துட்டு தொழில் முதலீட்டு மூலமாக நம்மளுடைய நாடு அடையக்கூடிய ஒரு பலன். அதே நேரத்தில் விவசாயத்துலேயுமே ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு நெல் போடுறாங்க, ஒரு நெல் வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோதுமை வந்துட்டு விளைச்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலமாகவுமே ஒரு சில க்ரோத்லாம் வந்துட்டு நம்மளுடைய தேசத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டில் எது முக்கியம்? அதாவது நம்முடைய நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படிங்கிறது தொழில் முதலீடா இல்லை விவசாய வளர்ச்சியா? நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா இல்லை விவசாய வளர்ச்சியா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்துமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே ரமேஷே, அடிக்கிறாங்க ரமேஷே, காப்பாத்து ரமேஷே.
3: ஏய் ஏய், இருங்கப்பா. எதுப்பா என் நண்பா சுரேஷ் அடிக்கிறீங்க?
2: அதை நானே சொல்றேன் ரமேஷே.
3: சரி சொல்லு.
2: நல்லா பசிக்குதுன்னு சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு எழுதி போட்டாங்க. சரி, இதை வாங்கி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி அடிக்கிறாங்க ரமேஷே.
3: அப்படி என்ன ராசா செக் பண்ண?
2: பஞ்சு மாதிரி இருக்குன்னு போட்டாங்கல்ல, அது பஞ்சு மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பத்த வச்சு பார்த்தா எரியல. அதுக்கு என்னை போட்டு இப்படி அடிக்கிறாங்க ரமேஷ்.
4: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம், மிக முக்கிய தேவை தொழில் முதலீடா இல்லை விவசாய வளர்ச்சியா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் தொகுப்பாளர் ஐயா அவர்களுக்கு, உங்களுக்கும்
5: யாரு தெரியுமா? சத்யானா. என் பேர் சத்யானா. சத்யா
6: உங்க பேர் என்ன?
5: சத்யா.
6: சத்யா பேர் மறந்துடக்கூடாது. சத்யா அவர்களுக்கும் நான் நேருக்கு இனிய நண்பர்கள் வாழ்த்துறேன். திருப்பூர் மாவட்டம் மூலராங்க.
5: நன்றி.
6: அதாவது விவசாய வளர்ச்சி இருக்கு. அதாவது அதே நாம வந்து ஏர்மணிக்கும் மேலங்க நேருங்க நேருங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்நிய நண்பர்கள் அந்த அரசுக்கு வந்து வருமானம் கொடுக்கறதுக்கு வருவோம் இல்லையா இல்லைங்களா? புது தொழிற்சாலை தோங்குறது இல்லையா? இங்கிருந்து போய் எங்கேயில அங்க இருந்துகிட்டு அந்நிய செலவங்க எல்லாம் கொடுத்தாங்கல்ல, முதலீட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா? அந்த வசதிதான். இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய அதிகரிக்கிறது தான் வந்து நல்லது நினைக்கிறேங்க. விவசாய வளர்ச்சி அது வேணும்தான். வந்து அது விவசாயிகளுக்கு சிரமம், அதுல தள்ளுபடி கடன்கள் அது எல்லாம் ஒப்பு அறிவிக்கிறாங்க. அது தனிப்பட்ட இதுங்க. அந்நிய முதலீடுகள் அதிகரிக்க என்னென்ன வழிவகைகள் அப்படிங்கறத மத்திய அரசுகள் வந்து மாநில அரசுகள் எல்லாம் இணைந்து செயல்பட்டு அந்நிய முதலீடுகள் இருக்கு. அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடு ஈர்ப்பு அதிகம் வேணுங்க. விவசாயத்தின் மூலம் வருமானம் வருது வரி வருது இல்லைன்னு மறுப்பு இருக்கு இல்லைங்க. என்னங்க அந்நிய முதலீடு அதே அதை பல தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறது என்னென்ன இது லேட்டஸ்டா ஒரு தொழில் தொடங்கணுமோ அது இல்லைன்னா ஆரம்பிச்சு அது இது பண்ணாங்கன்னா அந்நிய முதலீடு அந்நிய அந்நிய நாட்டு முதலீடுகள் வரலாம் எல்லாம் வந்துனாக்க அரசு இயங்கு வேணுங்கள பணம் முதலீடுகள்ல வேணும்ல. அதனால இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடுகள் நிச்சயமா வேணுங்க. அது இருந்தா தான் ஒரு நாட்டினுடைய இது எப்படி சொல்றது அந்த அரசு இயங்குற இந்தியா மத்திய அரசு இயங்குறதுக்கு முக்கியமானது அந்நிய முதலீடு தான். சத்யா இதை நான் வந்து
5: அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் தொழில் முதலீடா இல்லை விவசாய வளர்ச்சியா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787700178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகங்கள் போட்டி உலகம் நிறைந்த ஒரு உலகமாக தாங்க இருக்குது. ஒரு நாடு பொருளாதாரத்தை வலிமை பெறணும் அப்படின்னா தொழில்துறையில் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. புதிய தொழிற்சாலைகள் வந்தால் தான் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை வாய்ப்புகள் அதிகமானால் தான் மக்களுடைய வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமானால் தான் வாங்கக்கூடிய திறனும் அதிகமாகும். அதனால நாட்டுடைய பொருளாதாரமே வேகமாக உயரும். அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி தான் இல்லையா. அதே மாதிரி ஒரு உதாரணமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல்

தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் ஆகியவை பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் வெளிநாட்டு முதலீடுகள் வர்றது மூலமாக புதிய தொழில்நுட்பங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமாகுது. இதனால் உற்பத்தி திறனுமே அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் போட்டியிடக்கூடிய திறனை தொழில்துறையே உருவாக்குது. சீனா, ஜப்பான், தென்கொரியா மாதிரியான நாடுகளில் வளர்ச்சிக்கு அப்புறமா தொழில் முதலீடுகள் முக்கிய காரணமாகவுமே இருந்திருக்குது. அதனால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் முதலீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்துட்டு அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக்கும் அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவருடைய கருத்து வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணி தான் ஆகணும். அந்த விவசாயம் கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வேணும், தொழில்துறை அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ஒரு தொழில்துறை இருந்தால் தான், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பீரோ தயாரிக்கிறாங்க அப்படின்னா கூட வெல்டிங், அதுக்கப்புறமா ஸ்டீலு, இது மாதிரியான நிறைய தொழில்நுட்ப முதலீடுகள் மூலமாக மட்டும்தான் நாம் வந்துட்டு அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும், ஒரு ஒரு ப்ராடக்டை கடை செஞ்சு முழுசாக கொடுக்க முடியும். அதனால் தொழில் முதலீடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. தேவாபுத சூப்பரான ஒரு பாட்டு கேட்டேன் சே பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது தொழில் வளர்ச்சியா இல்லை விவசாய வளர்ச்சியா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பேருந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பேசுகிறேன்.
1: சூப்பரா இருக்கும் பாட்டி, சொல்லும் பாட்டி உங்களோட கருத்துக்கள்.
2: அதாவது ரெண்டும் தொழில்நுட்பமும் விவசாயமும் இரண்டு கண்கள் மாதிரி, ரெண்டுமே முக்கியம் தான். எந்த கண்ணை குத்துறதுங்கிறது மாதிரி இருக்கு. ஆனா இப்ப போக்கு எப்படி இருக்குதுன்னா, தொழில்நுட்பத்துக்கு தான் முன்னேறிட்டு இருக்குது, விவசாயம் பின்னடைவுதான் இருக்குது. ஆனா என்னதான் விவசாயம் வந்தாலும் தொழில்நுட்பம் தான் முன்னால இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி தான் அதிகம் பெறுகிறது. தொழில் வளர்ச்சினாக்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேகமா தொழில் பரவிட்டு இருக்குது. அதுல வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள் வருது. விவசாயம் வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ஆகாது, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு விவசாயம் தெரியும். ஆனா தொழில்நுட்பம் எல்லாருக்கும், படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருது, படிப்புக்கு தகுந்த வேலை தொழில்நுட்பத்துல கிடைக்குது. அதனால தொழில்நுட்பம் தான் முன்னேறிட்டு இருக்குதுன்னு என்னோட கருத்து சுவாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சுவாமி, நன்றி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக தொழில்நுட்பம் தான் தேவை ஒரு நாட்டில் முன்னேறதுக்கு, அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுமே கண்டிப்பாக சரியான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா தொழில்நுட்பம் தான் வந்துட்டு ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்தக்கூடியது. விவசாயம் கண்டிப்பாக அந்த நாட்டுடைய முதுகெலும்பு, அதே நேரத்தில் அந்த நாட்டுடைய இதயம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தொழில் முதலீடு தான் சொல்ல முடியும். அதுதான் வந்துட்டு பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை வந்துட்டு உயர்த்தி காட்டும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட நிலை என்னன்னா 9787770 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன் என்றும்
0: நலமுடன் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இன்னைக்கான தலைப்பை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நாடுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய தேவை தொழில்நுட்ப முதலீடா, தொழிலுடைய முதலீடா, இல்ல விவசாயத்துடைய வளர்ச்சியா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நந்தியிலும் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
3: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு தொழில் அப்படிங்கறத விட விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செழித்தாதான் சத்யா நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும். ஏன்னா இந்தியால அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் ஒரு தொழிலாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 70% பாத்தீங்கன்னா அந்த பேக் போன் எக்கானமி அப்படிங்கறது அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அதுல வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் காணும் பொழுதுதான் பொருளாதாரம் அப்படிங்கறதும் ஏற்றம் பெறும். விவசாயத்துல புதிய கண்டுபிடிப்புகளாக அந்த ரசாயன உரங்கள் இல்லாம பூச்சிக்கொல்லிகள் இல்லாம இயற்கை வேளாண்மைய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது, புதுசா டிராக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருது, அப்புறமா அதிக அளவிலான அந்த வளர்ச்சி அடைவதற்கான அந்த சூழல் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறும். இன்ஸ்டன்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஊக்குவிக்கணும், உழவு தொழில் அப்படிங்கறது மேம்படுவதற்கு கடன் உதவிகள் அப்படிங்கறத செய்யணும், அந்த இயந்திரமயமாக்கப்பட்ட அந்த ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷனல் மெத்தடையும் தாண்டி அந்த மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தன்னிகரற்ற அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல இந்தியா பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு ஏற்றம் அப்படிங்கறது பெற முடியும். எனவே நாம தான் பொறுப்புணர்வோட அக்ரிகல்ச்சருக்கு அரசாங்கம் அப்படிங்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும், மனிதர்களும் அதற்கு நினைத்து பொறுப்புணர்வோட செயல்படணும். சத்யா,
2: ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பரிந்துகிட்டேன், ரொம்ப
3: நன்றிண்ணா. நன்றிப்பா.
2: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது விவசாயம் தான் வந்துட்டு ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே, அதனால அதுதான் வந்துட்டு வளர்ச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்களுமே உண்மைதாங்க. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான் உணவு பாதுகாப்பு அதிகமாகும், அதே மாதிரி உணவுப் பொருட்களுடைய விலை கட்டுக்குள்ளே இருக்கும், பணவீக்கமும் குறையும். ஒரு நாட்டுடைய அடித்தளம் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக விவசாயம் வலுவாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு தொழில்நுட்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்கள். அதனால ஒரு நாட்டுக்கு ரெண்டு தூண்கள் மாதிரி தான் இந்த தொழில்நுட்பமும் அதுக்கப்புறமா விவசாயமும், அதனால ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற இந்த கருத்தோட

நான் இங்கிருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்புல வந்து மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். தினமுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த மூக்கில் ரத்தம் வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வரும். உடல் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மூக்கில் வந்து அந்த பிளட் அப்படின்றது வருங்க. இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து வீட்லேயே கூட வந்து சாதாரணமாக குணப்படுத்த முடியும். சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஹீட்னால் வருது அப்படின்னா அந்த வீட்லேயே நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். ஆனால் எந்த ரீசன்னால் அந்த பிளட் வருது அப்படின்ற காரணத்தை பொறுத்து நம்ம வீட்லேயே அதை வந்து குணப்படுத்திக்கலாம். பொதுவாக நிறைய ரீசன்னால் வரும். இப்போ நம்ம வந்து மூக்கை கைவிட்டு அது வந்து நோண்டும் போது வரலாம், அடிக்கடி நம்ம தும்பும் போது வரலாம், ஒருவேளை அலர்ஜி இருக்கும்போது வரலாம், சளி சைனஸ் தொற்றுகள் வந்து இருக்கும்போது வரலாம், ரொம்ப வேகமாக நம்ம வந்து அந்த நோஸை ஹேண்டில் பண்ணும்போது வரலாம். அதே மாதிரி மூக்குக்குள்ளார வந்து சில மெல்லிய இரத்த நாளங்கள் வந்து இருக்கும், அது ஒரு வேளை சேதம் அடைஞ்சாலும் ரத்தம் வரலாங்க. அதே மாதிரி விபத்துகள், விளையாடும் போதோ கீழே விழும்போதோ இந்த விபத்துக்கள்னால மூக்கில் ஏதாவது அடிபட்டிருந்ததுனாலும் ரத்தம் வரலாம். இன்னும் நிறைய காரணங்கள் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் வரலாம், டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் வரலாம். டிப்ரெஷன் இருந்தாலே வருமா நாகராஜா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் இதுவும் ஒரு காரணமாக வந்து இருக்குது. உயர் ரத்த அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்குது. புகைப்பிடித்தாலும் இந்த பிளட் வரது வந்து வரலாம். ரத்தம் உறைவரதை தடுக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் ரத்த கசிவுக்கு வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கலாங்க. அதே மாதிரி இது வந்து நார்மலாக எப்பயாச்சும் மருந்து அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. ஆனால் ரெகுலராக ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது என்ன ஒரு பிரச்சனைனால வருது அப்படின்னு மருத்துவரை அணுகி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பதட்டம் அடையாமல் இருக்கணும், சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. நேராக நிமிர்ந்து உட்காரணுமாம், ரத்தம் கசியும் போது நம்ம வந்து படுத்துக்கக்கூடாது, நேராக நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தலையை கொஞ்சமாக வந்து முன்னோக்கி சாய்ச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையை பின்னோக்கி சாய்ச்சா ரத்தம் தொண்டை வயிற்று பகுதிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதனால் இருமல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பெருவிரல் ஆள்காட்டி விரலால் மூக்கோட மென்மையான பகுதியை ஒரு 10-15 நிமிடங்கள் வரைக்கும் இடைவிடாமல் ரொம்ப மெல்லிசாக அழுத்தணும், ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லைட்டாக வந்து அழுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் நம்ம வந்து வாய் வழியாக வந்து சுவாச்சிக்கலாம். அந்த ஒரு டைமில் நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கலாம், மூக்குக்கு வந்து நம்ம வந்து ஒத்தடம் வந்து கொடுக்கலாம். எப்போ வந்து மருத்துவரை நம்ம வந்து அணுகணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 20 நிமிட்ஸ்க்கு மேலே நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பெரிய காயம் ஆயிடுச்சு, பெரிய விபத்தாயிருச்சு, அடிக்கடி மூக்கில் ரத்தக்கசிவு வந்துக்கிட்டே இருக்குது, அதிகப்படியான ரத்தப்போக்கோட தலை சுற்றல் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வருது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை அணுகி அது ஏன் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: उसका आत्म सम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சேதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோங்க. அப்படி இன்றைக்கும் வந்து ஒரு தியானத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். பொதுவாகவே மனசு அமைதியாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கூட, நீ கொஞ்ச நாளைக்கு மெடிடேஷன் பண்ண அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணோம். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு மெடிடேஷனை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன ஒரு மெடிடேஷன் அப்படின்னா, கவனக்குவிப்பு மெடிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து 5 புலன்கள் வந்து இருக்குது. கண், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூக்கு, காது அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்து இருக்கு இல்லைங்களா. இந்த 5ல் ஏதாவது பயன்படுத்தி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மெழுகுவர்த்தி ஒளி இருக்குது அப்படின்னா நம்ம எப்பயாச்சும் மெழுகுவர்த்திலாம் பார்ப்போம். இல்லை நாம்ளே வந்து அந்த மெழுகுவர்த்தி வாங்கி அதை பார்த்து வச்சு கூட அந்த ஒளியவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது. கவனம் நம்ம கண் அந்த பக்கமாக இருந்து நம்மளுடைய கவனம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கவனமும் அங்கே தான் இருக்கணும். இப்போ நம்ம முன்னாடி அதை பார்த்துட்ருக்குறோம். பார்த்துக்கிட்டே வேறு ஏதாச்சும் ஸ்கூலில் நடந்தது, காலேஜில் நடந்தது, ஆஃபீஸில் நடந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதையும் நினைக்காமல் அந்த ஒளியை மட்டுமே பார்த்துட்ருக்கணும். இதுதான் கவனக்குவிப்பு மெடிடேஷன். இதில் இது மட்டுமா தான் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்குது, அந்த பாட்டை நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய செவி மூலியமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுவுமே ஒரு வகையான கவனக்குவிப்பு தியானம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம தினமுமே இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்போ ஈஸியாக நாகராஜ் மெழுகுவத்தி இல்லை, நான் பாட்டு கேட்கல, வேறு என்னத்தை கவனிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மூச்சை கூட நீங்கள் கவனிக்கலாங்க. ஏன்னா மூச்சு அப்படின்னா தான் அது வந்துட்டு போயிட்டு இருக்கிறது நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அது நாள் முழுக்க வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து கவனத்தை வைக்கலாம். ஒரு மூச்சு கூட மிஸ் பண்ணாமல் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எத்தனை முறை நம்ம மிஸ் பண்ணுறது அப்படின்றத கூட நோட் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா கூட அது கவனக்குவிப்பு தியானம் தான். இதுவும் நம்மளுடைய மன அமைதிக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. தொடர்ச்சியா இந்த நேரத்துல முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வெயிலும் அடிச்சிட்டு இருக்கு, அதே நேரத்தில் பருவமழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்பப்போ மழை வந்துட்டுருக்கு, அதே நேரத்தில் ஆஃப்டர்நூனில் அதிகமான வெயில் வந்து இருக்குங்க. அதனால் நம்ம தண்ணி நல்லா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நம்ம சார்கிட்ட கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார் சார் தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும் வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கிற அளவுக்கே முதியோர்களும் தண்ணி எடுத்துக்கணுமாங்க சார், இல்லை அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணுமாங்க சார், இல்லை எப்பயும் போல் எல்லாருமே ஒரே அளவுக்கு எடுத்துட்டால் போதுமாங்க சார்?
4: யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் நோய் இல்லாதவர்கள் அப்படின்ற போது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. முதியோர்களில் நார்மலாக இருக்க முதியோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் எடுத்துக்கிறீங்க, ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 30 ml. ஸோ சராசரியாக மனுஷனோட வெயிட் வந்து ஒரு 60 kg இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.8 to 2 liters வரைக்கும் அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலைஸ்டு கெப்பாசிட்டி தான். இதில் முக்கியமாக வந்து சில நோய்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி பேஷண்ட்டு, சிறுநீரக பாதிப்பு இருக்கிற நோயாளிகள், ப்ரெஷர் பேஷண்ட்டு அவங்களுக்கு, இல்லை ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் இவ்வளோ தான் தண்ணி எடுக்கணும்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க டாக்டர். ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் ஃபாலோ பண்ணணுமே ஒழிய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது.
3: கண்டிப்பாங்க சார். சார் இப்போ முதியோர்கள் அப்படின்றப்ப அவங்க தண்ணி மட்டும் குடித்தா போதுமா, இல்லை இந்த ஒரு வெய காலத்தில் ORS அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாமா?
4: எல்லாருக்கும் ORS தேவைப்படாது. ஸோ ORS வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் தேவைப்படும். தண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒரு 80-20 ரூல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு 80% வந்து நீர் ஆகாரம், நீர் ஆகாரம்ன்ற சென்ஸ் தண்ணி மட்டும் கிடையாது, ஒரு பாலோ மோரோ அந்த மாதிரி. ஒரு 20% வந்து காய்கறிகள், நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ கோடை காலத்தில் நுங்கு சாப்பிடுவோம், தர்பூசணி சாப்பிடுவோம், வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு 20% நீர் காய்கறிகள் சாப்பிட்றதுலையோ நீர் பழங்கள் சாப்பிட்றதுலையோ சரி பண்ணிக்கலாம்.
3: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து

பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து மானு அப்படின்ற ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம். பாட்டி, இருமல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையாங்க பாட்டி? அதாவது ரொம்ப சளி இருந்துச்சு அப்படின்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக கூட வந்து இருக்கும். அதாவது நார்மலாக அவங்க ஒர்க்கில் இருக்கும்போது இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை வீட்டில் நைட்டு தூங்கும்போது வந்துச்சுன்னா கூட அவங்க தூங்க கூட முடியாத அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இருமலை எப்படிங்க பாட்டி தடுக்கலாம், அதாவது வீட்டு முறை வைத்தியத்தில்?
7: இரும்பலா, இரும்பல் குறைக்கணுன்னாப்பா ஏலக்காய், லவங்கம், சுக்கு வந்து, இது கொத்தமல்லி எல்லாம் போட்டு அடுப்பில் துளசி இலை போட்டு, வேலுப்பத்திரி தலை போட்டு, தூதுவளை தலை போட்டு காய்ச்சி, துளசி இலை எல்லாம் போட்டு காய்ச்சி, அதை வந்து தண்ணியை ஒரு சொம்பு தண்ணி வச்சு அரை சொம்பு அவரளவுக்கு வேவிக்கணும். அதை வந்து குடிக்கணும், குடித்தா சளி நல்லா போயிடும்.
6: கண்டிப்பாங்க பாட்டி, இது வந்து கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து உண்மையிலே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பாட்டி. அதாவது பாட்டி நிறைய தலைகள் வந்து சொன்னாங்க, வேலுப்பத்திரி தலை, அதற்கப்புறம் தூதுவளை, அதற்கப்புறம் இன்னும் துளசி, இன்னும் ஒரு 2-3 தலைகள் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் ஏலக்காய், லவங்கம், சுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. இது ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் பயன்படுத்திகிட்ருக்க ஒன்று தான். ஆனால் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்களா அப்படின்னா இல்லை. எப்போயாச்சும் வந்து ஏலக்காய் டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏலக்காய் டீ வந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போயாச்சும் வந்து வேறு ஒரு விஷயம், துளசி டீ குடிக்கணும் அப்படின்னா துளசி டீ வந்து குடிப்பாங்க. ஆனால் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது இருமல், சளி இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லாங்க. அப்படி சளி, இருமல், துன்மல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கப்புறமா பாட்டி சொன்ன மாதிரி இந்த ஒரு கஷாயம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய ஒரு பாடல், பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த பாடலுக்கு வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாங்க. தொடர்ச்சியாக இந்த ஒரு டைமில் பருவமழை காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பருவமழை காலத்தில் நம்ம வந்து மழை வரப்போ மற்ற நாட்களில் நம்ம வந்து இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு இல்லை, மழை வரப்போ மற்ற இடங்களில் தண்ணீர்கள்லாம் ரொம்ப அதிகமாக தேங்கியிருக்கிற ஒரு சமயத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் திரும்ப வந்ததுக்கப்புறம் கூட மழை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சுடு தண்ணியில் நம்ம வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்ப முக்கியங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாகவும் வந்து இருக்கும், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளை அசுத்தமான அந்த மழை தண்ணியில் விளையாட பெரியவங்க வந்து அனுமதிக்கக்கூடாது, அப்பா அம்மா வந்து அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மூலிமா ஏதாவது தொற்றுக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இருமும்போதோ தும்மும்போதோ மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஹேண்ட்கர்ச்சி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பொதுவாக ஸ்விம்மிங் பூல் போகிற ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மழை அதிகமாக இருக்கிற டைமில் அப்போ நல்லா வந்து பராமரிக்கப்படுற நீச்சல் குளங்களுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது கூட ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது மூலிமா சின்ன சின்ன தொற்றுகள், காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே இது இந்த ஒரு டைமில் டெங்கு, மலேரியா போன்ற பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக முக்கியமாக இந்த ஒரு டைமில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகள் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்த பருவமழை காலத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நமக்கு வந்து ஒரு டெங்குவோ மலேரியாவோ போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து இருக்கும்போது தொற்றுகள் வரதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியுங்க. கட்டாயமாக ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கோங்க இந்த மழை காலத்தில். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இந்த ஒரு நாள் தான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில இருக்கா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம வந்து பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க அங்க எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம், இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எந்தவித கஷ்டமுமே இல்லாம முழுமையா இந்த நாளை நான் வந்து சந்தோஷமா அனுபவிச்சேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நாள் எது அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது மறக்காம போனை எடுத்து கால் பண்ணி, அதாவது 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நாள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததுப்பா அப்படின்றத பத்தி மறக்காம நீங்க வந்து கால் பண்ணி சொல்லலாம். சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நாள் அப்படின்றது கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது முதல்ல வாங்கக்கூடிய அந்த சம்பள நாட்களா இருக்கட்டும், இல்ல நம்ம நண்பர்களை மீட் பண்ண ஒரு நாளா இருக்கட்டும், இல்ல நான் எனக்காக இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டேன்பா, இதுதான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி ஒரு சிலர்லாம் வந்து தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க. அந்த திறமையை பார்த்து யாராவது மனசார பாராட்டியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த நாளை நினைச்சு பார்த்தாலே நம்மளோட முகத்துல வந்து அவ்வளவு பிரகாசமான ஒரு புன்னகை அப்படின்றது வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான விஷயம் தான். இந்த விஷயம் வந்து பெண்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நாள் எது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நானுமே வந்து நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து மீட் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல வந்து ஒரு நாள் வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனோம், அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாளா இருந்தது, என்னோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன், அதுதான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட. இப்போ உங்ககிட்ட பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்னோட கல்யாண நாள், என்னோட குழந்தைக்கு பிறந்த நாள், இல்ல என்னோட கணவர் வந்து வேலையில பெரிய இடத்துக்கு போயிட்டாரு, அது வந்து மறக்க முடியாத நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அவங்களோட சந்தோஷத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். ஆனா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டு எனக்கான ஒரு நாள், அதாவது உங்களுக்கான ஒரு நாள், உங்களுக்கு தனிப்பட்ட வெற்றி அப்படின்ற ஒன்னு இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துட ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. மத்தவங்களோட வெற்றி தான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக இல்லாம இது ஏன் வெற்றி, இந்த நாள் எனக்கான நாள், இந்த சந்தோஷம் எனக்கான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்க மட்டும் முழுசா சந்தோஷப்பட்ட அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில இருக்கா? அப்படி ஒரு நாள் இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே. இந்த பாடல் முடியறதுக்குள்ள மறக்காம நீங்க எனக்கு கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள், சந்தோஷமான நாள் அப்படின்றத பெண்கள் எல்லாரும் கால் பண்ணி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்தங்கள் உங்க கூட லேசா லேசா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: அப்போ இருந்த காலகட்டத்தில் அந்த 16 வயசுல திருமணம் அப்படின்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்க ஆரம்பிச்சது இல்லையா? அந்த காலகட்டங்களில் 16 வயசுல ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படின்னு ஆக ஆரம்பிக்குது. அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து என்ன கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்களா, ஏதாவது நகை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கொடுமையை அனுபவிச்ச ஒரு பெண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மகனை மட்டும் வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தாயாக தனியால் வந்து நின்று இப்போ மாடலிங் துறையில சக்சஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கலே. ரிங்கி ரத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ருத்ரபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்க திருமணத்துக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா தன்னோட கணவர் இருக்காரு இல்லையா, பூந்து வீட்டாருடைய கடுமையான வரதட்சணை குடும்பம் வந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான சித்திரவதைகளை, ஏராளமான பேச்சு, இது எல்லாத்தையும் மௌனமா தாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இனி இந்த வாழ்க்கை நமக்கு வந்து சரிபட்டு வராதுன்னு சொல்லி துணிச்சலா அந்த ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மகனை வந்து தூக்கிக்கிட்டு வீட்டை வச்சு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து பிற்காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருஷமா வந்து தையல் மிஷின் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தையல் மிஷின் வாங்கிட்டு ராப்பகலை என்ன பண்றாங்க அப்படின்னா, துணிகளை தச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு, என்ன கனவு அப்படின்னா, இந்த மாடலிங் துறையில அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாடலிங் துறையில் என்ன பண்ணுவோம், அந்த தையல் வேலைக்கு போயிட்டு இருந்த நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன ஓய்வு கிடைக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாடலிங் துறையில் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு துணி வாங்கி அதை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாடலிங் ஏஜென்சிக்கு வந்து போகிறதுக்கோ இல்லை கட்டணம் கொடுத்து அவங்க வந்து இந்த மாடலிங் வந்து கற்றுக்கிறதுக்கோ வந்து இவங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் மீடியாவை பார்த்து ஒரு மாடலிங் பொண்ணு வந்து இந்த ஸ்டேஜில் எப்படி நடக்கணும், ரேம்ப் வாக்குன்னு சொல்லுவாங்க, கேட் வாக்குன்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் வந்து அந்த போஸ்ட் கொடுக்கறது எப்படி, இது எல்லாத்தையும் நுணுக்கங்களாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ரூம்குள்ளே வந்து தினமும் வந்து தீவிரமான பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நிறையா அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மாடலிங் துறையில் வந்து ஒரு பொண்ணு எந்த வித ட்ரைனிங்குமே எடுத்துக்காம இப்போ இப்படி இருக்காங்க அப்படின் போது இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அவமானங்களால் அவங்களுடைய வாழ்க்கை உடைஞ்சு போகிற நிலையில் இருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த இடத்துல கூட என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை புதுசாக உருவாக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய அடையாளத்தை அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிங்கி ரத்தோர் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல பெண்கள் வந்து இன்ன வரைக்கும் இப்போவும் கூட வரதட்சணையால் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக வந்து இவங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசில் நம்மளுடைய கனவை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து வாழணும் அப்படின்றலாம் எண்ணம் கிடையாது. அந்த கனவை வந்து ஒரு கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை சரியில்லைன்னா கூட நம்மளோட கனவுக்காக ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து ரிங்கி ரத்தோர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சாதனை பெண் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேரடி தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரிமீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே அடிக்கிறாங்க, ரமேஷே காப்பாத்து, ரமேஷே
2: இருங்கப்பா, இருக்குப்பா, என் நண்பா சுரேஷ் அடிக்கிறீங்க.
1: அதை நானே சொல்றேன்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.

பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் வந்து பெண்களுக்காக எந்த சுகாதாரத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில பெண்கள் என்ன எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சோ இதெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சமைக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கே தெரியாம ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹார்ட் கேர், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லக்கூடிய டிவியில் வரக்கூடிய இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்கக்கூடிய இந்த எண்ணெய் எல்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு நம்ம யதார்த்தமாக நம்ப ஆரம்பிச்சிடறோம். இது வந்து நம்மளுடைய இதயத்துக்கு முதல் எதிரியா இருக்க ஆரம்பிக்குது. இந்த எண்ணெய் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 200 டிகிரிக்கு மேல சூடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து கெமிக்கல் கலந்துதான் வந்து ரீஃபைன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட ஆரம்பிக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஊர்ல பல வீடுகளில் செய்யற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடை அப்பளம் இந்த மாதிரி எல்லாம் பொறிச்சிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த எண்ணெயை அப்படியே வச்சிருப்பாங்க, அடுத்த நாள் சமையலுக்கு அப்படியே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட எண்ணெயை நம்ம மறுபடியும் சூடு பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருமா. இது வந்து பெண்களுடைய உடலுக்கு போகுது அப்படின் போது மறுபடியும் நம்ம சூடுபடுத்தி எண்ணெயில சமைக்கிறோம் அப்படின் போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிலாமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருட்களை உருவாகுதுன்னு சொல்லி இந்திய உணவு பாதுகாப்பு நிறுவனம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், அடுத்தடுத்து ஒரே எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இது நிறைய கடைகள்லயுமே வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு போது அதை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தரம் குறைந்த மற்றும் ரீஹீட்டா இருக்கக்கூடிய எண்ணெய்களை நம்ம சாப்பிடும் போது, அதுல புரிச்ச உணவுகளை சாப்பிடும் போது உடம்புல இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால 30 வயசை தாண்டின உடனே பெண்களுக்கு மூட்டு வலி வரதா இருக்கட்டும், கணுக்கால் வலி வரதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்க வாங்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த மரச்சக்கு நல்லெண்ணெயா இருக்கட்டும், மரச்சக்கு கடல் எண்ணெயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயா இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து அதிகமா வாங்குறதா தெரிஞ்சாலும் பிற்காலத்தில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அந்த செலவு வந்து லட்சக்கணக்கான அமௌண்ட் செலவு இல்லாம இருக்கிறதுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமையல் எண்ணெயோட அளவை குறைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிற்காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். பொரிச்ச உணவுகளை தவிர்த்துட்டு அவிச்ச உணவுகளை, சுட்ட உணவுகளை சாப்பிடும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு குறைவாவே இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில போய் நிறைய உணவுகளை வாங்கி சாப்பிட்றோம், அதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து சரியானதா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட நானுமே வந்து வெளியில போன அப்பதான் முறுக்கு வாங்கி சாப்பிட்டேன். அந்த முறுக்கு இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இந்த பழைய எண்ணெயில நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா நேத்து போட்டது மறுபடியும் இந்த டைம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் வந்து சரி நம்ம வாங்கிட்டோம், அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால விட்டுட்டு வந்துட்டேன். பட் இது வந்து நான் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல்லாம் வந்தது. இது எல்லாருக்கும் வருது, டெய்லியும் சாப்பிடக்கூடியவங்களுக்கு வருது அப்படின்போது அது மிகப்பெரிய பிரச்சனை தானே. ஸோ இதெல்லாம் தீர்வாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒரு பொண்ணா வெளியில வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா தன்னோட சொந்த காலில் நிக்கணும், நம்மளால இந்த ஊர்ல இந்த சாதனையை பண்ணிட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எந்தெந்த துறையில சாதனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க யாரு, அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கே நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட், அதையும் தாண்டி பியூட்டிஷியன், அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்காவுக்கு தான் இன்னைக்கு நாம லேசா லேசா நிகழ்ச்சியில பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்மானியர்களே. இன்னைக்கு யாரு நம்ம கூட வந்து பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். என்னோட பேர் வந்து பொன்மணி. நான் வந்துட்டு வாழப்பாடி. ஸோ வாழப்பாடியில தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அகாடமி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஸ் நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இப்போ கார்லன்ஸ் மேக்கர் ட்ரைனிங் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
5: ஓகேக்கா, இந்த இப்போ நீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இது ஆரம்ப காலம் எப்படி உங்களுக்கு பியூட்டிஷியன் இந்த துறையை சூஸ் பண்ணுன்னு தோணுச்சு? ஸோ நீங்க படிச்ச ஃபீல்டு என்ன அதை சொல்லுங்கக்கா.
6: நான் வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து பிஇ இசி. ஸோ 2014 வந்து நான் பாஸ் அவுட் பண்ணேன். பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட தான் வெளியே வந்தேன். ஸோ என்னோட தாட்ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வேலைக்கு போக போகிறோம், வெளியில் போய் நாமளும் வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்டில் உள்ளே போக போகிறோம், அந்த மாதிரி தான் நான் வந்தேன். ஆனால் நான் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எப்படின்னா, நான் முடிக்கும் போதே எனக்கு கல்யாணம், அந்த மாதிரி தான் முடித்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணோன்னே வேலைக்கு போகக்கூடாது வெளியில், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் வீட்டில் மட்டும் இருந்துருக்கூடாதுங்கிறது என் மைண்டில் ஃபிக்ஸாக இருந்துச்சு. லோக்கலே எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாமா, அந்த மாதிரி நிறைய லோக்கலில் கம்பெனி சர்ச் பண்ணுறது, டிவிஎஸ் கம்பெனி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போனது தான். ஸோ போகும்போது தான் ஏன் நம்ம தனியாக ஓனாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, அதை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கன்சல்ட் பண்ணோம். ஸோ என் வீட்டுக்கார் வந்து எப்படின்னா, நீ என்ன வேணால் பண்ணலாம், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம், பட் அமௌண்ட் வைஸ் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, ஒரு உமனாக வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் உனக்கு எல்லாமே பண்ணுறப்பா, நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். பட் ஆனால் ஒரு ஃப்ரீடம் உனக்கு எல்லாமே இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய பேர்டனை தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்போ. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே, நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணலாம் சொல்லி சின்ன சின்னதாக சாரி வாங்கி ரீசேல் பண்றது, ஆன்லைன்லயே ப்ராடக்ட்ஸ்லாம் ரீசேல் பண்றது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ரீசேலிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வர வரதான் ஓகே, நம்ம வந்து பியூட்டிஷியன் ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். ஸோ அதில் அது வீட்டிலேருந்தே கூட பண்ணலாம்ல அந்த சர்வீஸை, நம்ம அதை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வச்சு அப்படியே வந்துட்டு மேக்கப்பும் கத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அடுத்து நான் மேக்கப் வந்துட்டு சென்னையில் போய் படிக்கணும். கொஞ்சம் ஓவரா செலவாச்சு. ஸோ பரவாயில்ல, கடன் பட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போய் அது படித்தேன். ஸோ அது முடிச்சு அதுக்கப்புறம் கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 10 lakhs பக்கமும் கடைக்கே நான் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு ரூபாயும் நானா என்னோட சொந்த காசுல, என்னோட சொந்தமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு கடையை வந்துட்டு செட் பண்ணி இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
5: சூப்பர்க்கா, சொந்த உழைப்புல அவங்க ஒரு கடையை ரன் பண்றது அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி 10 லட்ச ரூபாய்க்கு மேல நான் வந்து எனக்கு வேணுங்கிற பொருளை நான் வாங்கியிருக்கேன் என்னோட காசுல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையா தானே இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இதை ஒவ்வொரு பெண்ணுமே பண்ணும் நான் கேட்டுக்கிறேன் நிகழ்ச்சியின் மூலியமா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாம பொன்மணி அக்கா அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரொலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. பொன்மணி அக்கா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேக்கப்போட ஆர்டிஸ்டா இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து மேக்கப் சொல்லி கொடுக்குறாங்க, பியூட்டிஷியன் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ் முடிக்க போற டைம்ல மேரேஜ் அப்படின்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரீசெல்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப் கத்துக்கிட்டாங்க, பியூட்டிஷியன் கத்துக்கிட்டு இப்போ நம்ம வாழப்பாடியில வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பொன்மணி அக்கா கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்மணி அக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேவைப்படும். உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலுமே அதுக்கான சப்போர்ட், அதாவது பினான்சியலா சப்போர்ட் அப்படின்றது இல்லாம இருந்திருக்கும் உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்னு போது. அதை நீங்க எப்படிக்கா சமாளிக்க ஆரம்பிச்சீங்க, எப்படி நீங்க வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க?
3: என்ன பண்ணனா அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணை வந்து வெளியே விடவே பயப்படுவாங்க இந்த காலத்துல. ஹஸ்பண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து போக கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்டா இதெல்லாம் ஒரு ஃபீல்டே கிடையாது, நீ எப்படி அந்த ஃபீல்டை சூஸ் பண்ண, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கிடையாது, உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா எது பண்ணனாலும் சக்சஸ் பண்ணுவ, நீ மூவ் ஆன் பண்ணி போ அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்கல்ல, எனக்கு அதுவே ஒரு பெரிய எனர்ஜி மாதிரி இருந்துச்சு. சோ அமௌண்ட் வைஸ் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம பல்கா ஒரு அமௌண்ட்டை கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம இது பண்றது ரொம்ப கஷ்டம். பட் நாம சேர்த்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, ஈவன் சொல்ல போனோம்னா நான் ஒரு போர்டு வைக்கிறேன் அப்படின்னா கூட அந்த போர்டுக்கு வந்து ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும்னா கூட, ஐயோ விசிட்டிங் கார்டு அடிக்கணும்னா இப்ப இதுக்கு நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுமே, அதுக்கு ஒரு கிளைண்ட் வரணுமே, அந்த மாதிரி யாராவது வராங்க ஒரு மேக்கப் முடிக்கணும் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே ஒரு கடையில இன்வெஸ்ட் பண்றது, இல்லைன்னா ஏதோ கோர்ஸ் பண்றது. சோ இப்படி படிச்சது தான். அமௌண்ட் வைஸ் பெருசா நான் வெளியே எதுவும் கடன் வாங்கியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே என்னோட எனர்ஜி, நான் அதை அவுட்புட்டா கொண்டு வந்தது எல்லாமே அமௌண்ட் அப்படி.
2: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது நீங்க சொல்லும் போது தெரிய ஆரம்பிக்குது, நம்மளுடைய திறமையை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வர ஆரம்பிக்கும். அந்த பணத்தை வச்சு நம்மளால அடுத்தடுத்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கத்துக்க முடியும், நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். நமக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது அதுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்துகிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சொல்லுவாங்க, நம்ம இருக்கிறத வச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலரோட வாழ்க்கையில தான் எக்ஸாம்பிளா நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்லும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குதுக்கா. சோ இவ்வளவு நேரம் இங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு பொன்மணி அக்கா ரொம்ப நன்றிக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்களுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை வச்சு அந்த திறமையை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கான மணியை சம்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன்

டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையும் கூட. இன்னைக்கு ஆரம்பத்துல திவாகர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். நீங்க வந்து ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு செமையான ட்ரிக் தான். அதனால மிஸ் பண்ணிடாம நான் சொல்றதை நல்லா கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். விவோ மொபைலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் விட்டாங்க ஆல்ஜன் வாய்ஸில். என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராகன் கோ அப்படிங்கிறது. அந்த ட்ராகன் கோ அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு அவங்கவுங்க மொபைலில் விவோ ஐக்கு மொபைல் இல்லாமல் மற்ற மொபைலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்துங்க. ஆனால் ரியல்மி மொபைலில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ ஸ்மார்ட் லூப். இந்த ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா விவோவில் எப்படி நம்ம ஒரு இமேஜை தொட்டு அப்படியே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஈஸியாக உங்களால் ஃபோட்டோவோ டெக்ஸ்ட்டோ இமேஜோ வீடியோ ஃபைலோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ஃபைலோ உங்களால் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். விவோவில் அப்படி தொட்டு மேலே அழுத்தி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா அங்கே ட்ராகன் கோ ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயுமே ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எங்கே போய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்படியே அசசிபிலிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏஐ ஸ்மார்ட் லூப் பட்டன் கிடச்சிரும், சைட்லேயும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அழுத்தி பிடிச்சி சைடில் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும். ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி என்கிட்ட ரியல்மி மொபைல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல்மி மொபைல் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். பாட கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: மன்னா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னோட அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் மக்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு 15,000 அதாவது 14,000 சொல்லலாம், 14,000 தான் என்னோட பட்ஜெட், அதுக்குள்ளே ஏதாவது ஃபோன் இருக்காது பாக்கர் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டான ஃபீச்சர்ஸோட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனோட பெயர் போக்கோ C85 அப்படிங்கிறது அதோட பேர். போக்கோ நிறுவனத்துக்கிட்டருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கே வந்து செம சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட ஃப்ளாஷ் லைட்லாம் வந்திருக்கு. பின்னாடி உங்களுக்கு வாட்டர் நாச்சில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது, சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மா இருக்கு. இதனை தொடர்ந்து இந்த மொபைல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பேட்டரி தான். 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு மேசிவ் பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கு, இதுல 10W ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கு. அதை வச்சு நீங்க ரிவர்ஸ் சார்ஜிங்னா உங்க மொபைல பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி மத்த டிவைஸ்க்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் 6.9 இன்ச்சுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல வெட்டச்சு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஈரக்கையோட நீங்கள் ஃபோனை தொட்டு ஆப்ரேட் பண்ணாலும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹெலியோ அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்க கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தால அந்த 2 கேமராவுமே AI கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா வந்து 50MP கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் 8GB வேரியண்ட்ல தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 8GB வேரியண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம். 8GB வேரியண்ட் ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்குது. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,998 ரூபாயாக இருக்குது. நீங்கள் இதை ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். போக்கோ அப்படிங்கிற C85 அப்படிங்கிற மொபைலை போக்கோ வெப்சைட்லேருந்து உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இது நிறைய கலர் வேரியண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்களால் வாங்கிக்க முடியும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும், மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, இப்ப அதனைத் தொடர்ந்து ஒரு சமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறீங்கன்னா மறக்காம உங்க பேரு ஊர் பேரு போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க கால் பண்ணியும் கூட சொல்லலாம் இதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்ரு நிகழ்ச்சியில இப்ப ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? பாலகவி, இதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்களா?
1: இப்போ நீங்களும் நானும் ஒரு டீம், ஓகேவா? நீங்களும் நானும் ஒரு டீம். இது மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வெட்டு பொருள் இருக்கு, அது ஒரு ரூபாய்க்கு கூட பயன் கிடையாது, வேஸ்டா ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து அதிகப்படுத்தலாம். எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர் வச்சு அதிகப்படுத்தலாம், யூடியூபர்ஸ் வச்சு அதிகப்படுத்தலாம். ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளை ஒரு அமௌண்ட்டு இன்ஃப்ளூயன்சர்ட்டையோ இல்லை வேற யார்ட்டையோ கொடுத்து அதை பற்றி பேச சொன்னோம் அப்படின்னா அதை பற்றி பேசுவாங்க. அப்படி பேசினாங்க அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்க அந்த ரெண்டு ஸ்டாக்கு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து 40 ரூபா இருக்கு. ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 4000 போட்டு ஒரு 100 ஸ்டாக் சம்திங் வாங்குறோம், ஓகேங்களா? வாங்கினதுக்கப்புறம் இப்படி இன்னொரு ஆளை வச்சு பிரபலப்படுத்துகிறோம். பிரபலப்படுத்தும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அதே அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு தான் அப்படின்னு நம்பி நிறைய பேர் அதை வாங்குவான். அப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும் நம்ம இனிஷியலா 40 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பொருளை அது அதிகபட்சமா 4000 ரூபா கொடுத்து கூட வாங்குற பர்சன் வந்துருவாங்க. ஒன்ஸ் இது அப்படியே ரீச் ஆகுது, மேல டாப்புக்கு போகுது. இப்ப 40 ரூபா இந்த பொருள் வந்து திடீர்னு 400 ரூபா ஆகுது. அப்படி 400 ரூபா ஆகும்போது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் நேக்கா என்ன செய்யறோம் அப்படின்னா, மொத்த பணத்தை எடுத்துடுறோம். அந்த ஸ்டாக் 100 ஸ்டாக் வாங்கிருக்கேன் அப்படின்னா, அந்த பொருள் நம்ம வாங்கும்போது 100 ஸ்டாக் 40 ரூபான்னா எவ்வளவு வருது? 4000 ரூபா வருது. நம்ம 4000 ரூபா கொடுத்து எடுத்த பொருளை அதை 400 ரூபாய்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம 40000 ரூபாயில வெளில எடுத்துடுவோம். ஒன்ஸ் நம்ம வெளில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே குறைஞ்சிரும், அந்த ஸ்டாக்கோட அமௌண்ட் குறையும். அப்ப திரும்பி என்ன செய்வான், திரும்பி அடுத்த 4 பேர் வெளில இருந்துருவான், அடுத்த 4 பேர் வெளில இருந்துருவான், திரும்பி எல்லாம் வந்துருவான். அப்ப திரும்பி அந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா, திரும்பி பழைய ரேட்டுக்கு அதே வந்துடும், அதே 40 ரூபாய்க்கு வந்துடும். இப்ப இதுல ஏமாந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இது 400 ரூபா பேருக்கு, இதுக்கப்புறமும் அது ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு வாங்கியிருப்பான். அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது நட்டமா பேருக்கு. அப்போ ஒரு ஒண்ணுமே இல்லாத பொருளை அதிகமா மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த விலை அந்த பொருளோட விலையை உயர்த்திட்டு, ஒன்ஸ் அது உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பணத்தை எடுத்துடுவோம், அது அப்படியே திரும்பி டவுன் ஆயிரும். அப்ப யாரு அதிகமா காசு கொடுத்து வாங்கினானோ அவனுக்கு நட்டமா போயிடும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு, ஆனா எல்லா நேரத்திலயும் அதை கண்காணிக்க முடியுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்.
0: ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க பாலகவி. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே புரிஞ்சது. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ நம்ம கூட ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இவ்வளோ விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி பாலகவி. மக்களே இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம்.
2: Soon mita soke pe
3: Rukhi wasi mama
2: Nere re re re Bora

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
2: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரியல்மி மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரியல்மி மொபைலை யூஸ் பண்றதுக்காக ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இது. என்னன்னு சொல்றேன், நான் சொல்றத தெளிவா ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் புரியும். நம்ம மொபைல்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆகட்டும், இல்ல நம்மளோட மொபைலோட இருக்கிற அந்த கேட்சி ஃபைல்ஸ், ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதாகட்டும், பெருசா நம்ம வந்து நம்ம மொபைல்ல எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது அப்படிங்கிறதுனால பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரியல்மி மொபைல்ல இப்ப அவங்களே ஒரு ஃபீச்சரா அதை கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நான் சொல்ல போறேன். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போகணும். தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்க நீங்க லாஸ்ட்ல உங்களோட மொபைலோட எபோட் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பார்க்கலாம். அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க கீழே தள்ளிக்கிட்டே போகணும். தள்ளிக்கிட்டே போனதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. கிளீன் பண்றதுக்கு எதுக்கு இதுவாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டருக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் அந்த விஷயமே இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேட்டா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பைட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்டும். அதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா குட்டியா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்க தொட்டீங்கன்னா உங்க மொபைல ஒரு டைம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிவிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க மொபைல்ல என்னென்ன மாதிரியான கேட்சி ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு, எதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கேட்சி ஜங்க்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும் கீழே பார்த்த மாதிரி, அதை தொட்டிங்கன்னா எந்தெந்த ஃபைலோட கேட்சி ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கூட கிளீன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆப் கிளீன் அப்னு இருக்கும், லாஸ்ட்லஸ் ஆப்டிமைசேஷன் இருக்கும், டீப் கிளீன்லாம் இருக்கு. டீப் கிளீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸு, ஆப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கிளீன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் ரியல்மி மொபைலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது பாக்கர் என்னுடன் இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நம்ம லைஃப்ல எப்பயாவது வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நமக்கு ஏற்படும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணிடவே மாட்டோம், அதாவது நம்ம செய்யாத விஷயத்துக்கு நம்ம திட்டலாம் வாங்குவோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போற இது சம்மந்தமாக தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்க செய்யாத விஷயத்துக்கு உங்க லைஃப்ல திட்டலாம் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது எதுக்காக அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா, சேலத்துக்கு பெருமை சேர்த்த ஒருத்ததுலேருந்தே 64 வயசில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணவர் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்குங்க. அப்படி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, பஞ்சாப்ல ஒரு ஆணலகன் போட்டியை வந்து நடத்திருக்காங்க. அந்த போட்டியில சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 65 கிலோ உடல் எடை பிரிவில் கலந்துக்கிட்டு அவர் வந்து அந்த ஆணலகன் போட்டியில் கலந்துக்கிட்டு வெண்கல பதக்கம் வாங்கி சேலத்துக்கு பெருமை சேர்த்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சமூக வலைத்தளங்கள் இது கீழே வந்து சம பேசு பொருளாக இருந்தது, நம்ம சேலத்துலேயே இப்படிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இப்போது நமக்கே வந்து தெரியும், ஒரு விஷயம் வந்து வெளியே வருது, ஒரு அப்டேட் வந்து வெளியே வருது அப்படின்னா ஒரு 10 அப்டேட்டில் குறைஞ்சது ஒரு 4 அப்டேட்டு இந்த இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அப்டேட் தான் வந்து வந்துட்ருக்கோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் இருக்குல்ல, ஓமலூரில் ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 20 விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கேட்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் வந்திருக்கு, என்னடா சேலத்தில் ஓமலூர் அந்த ஒரு பகுதியில் மட்டும் 20 விபத்துகளா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் பைக்கெலாம் போகிறீங்க, கார்லாம் போறீங்க அப்படின்னா கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரோட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பைக்ல போறீங்க அப்படின்னா ஹெல்மெட்லாம் போட்டு போங்க, கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்லாம் போட்டு சேஃபா வந்து போங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதெல்லாம் நீங்க என்னைக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான பேக் டு பேக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ.

0: நான் கேட்டதுக்கு சொல்றேன், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: அக்கா, நாளைக்கு புள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்து விழாவை நல்லா சிறப்பிச்சுட்டு போறோம். மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா.
5: என்னம்மா?
0: நாளைக்கு பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும்.
5: கண்டிப்பா வந்துருவேன். நான் இல்லாம எப்படி?
0: வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க வாங்க.
5: என்ன நீலாம்பரி, வளகாப்புல மீன் கருவாடுலாம் வச்சிருக்கீங்க?
0: அதான புள்ளைக்கு பிடிக்கும்.
6: என்னடி அம்மா, இந்த வளகாப்பே ஒரு தினுசா இருக்குது. மீன் கருவாடுலாம் வச்சிருக்காங்க. வளையலுக்கு பதிலா என்னமோ கழுத்துல போடுற மணியெல்லாம் வச்சிருக்காங்க. ஒண்ணும் புரியல எனக்கு.
5: அதுதான்க்கா, எனக்கும் தெரியல. இன்னும் பொண்ணை வேற காணோம்.
6: என்ன நீலாம்பரி, வளகாப்பு வளகாப்பு, நீங்க பொண்ணையே காணோம்.
0: என்னக்கா, எப்ப பார்த்தாலும் மேலோட்டமா பாத்துக்கிட்டு அந்த சேர்ல பாருங்க, பொண்ணு எவ்வளவு அம்சமா உட்காந்துட்டு இருக்குன்னு.
6: என்னடி அம்மா இது, புள்ள புள்ளன்னாங்க, பூனை உட்காந்துட்டு இருக்குது உள்ள.
0: காமாட்சிக்கா, மீனாட்சிக்கா, வாங்க வந்து புள்ளைக்கு நலுங்கு வைங்க.
6: என்ன மீனாட்சி இது, நலுங்கு வைக்க வேற கூப்பிடுறா. இதுல கண்ணு எது, கண்ணை எதுன்னு தெரியல, எதுல பூசுறது?
5: அதுதாங்க எனக்கும் தெரியல. குத்து மதிப்ப எதுலயோ ஒண்ணு பூசி விடுங்க.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க என்னைக்காவது செய்யாத ஒரு விஷயத்துக்கு திட்டுலாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இதுக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பாட்டிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், முக்கியமான நாள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அவங்களோட கல்யாண நாள். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 48 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ நம்ம ருக்மணி பாட்டிக்கு சோனா எஃப்எம் சார்பா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் பாட்டி. ஸோ நம்ம ருக்மணி பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இப்போ வேலையாகட்டும் இல்லைன்னா வீட்டில் ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்களா, இவங்களுக்கு சிபாரிசு வந்து பண்ணுவாங்களா, இவங்க நல்லா வந்து பண்ணுவாங்க, இவங்க இவங்களோட ஒப்பீனியன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக வந்து போயிடுமா, அதனால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனாலே அவங்க வந்து திட்டுலாம் வாங்குவாங்களாம். ஸோ இதுதான் நம்ம ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட லைஃப்ல இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றதை கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நார்மலாக ஒரு கம்பெனிக்கு எத்தனை வயசில் வேலைக்கு போவோம்? ஒரு 20 வயசு, 23, 24 இந்த வயசில் தானே நம்ம வேலைக்கு போவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் கிட்டத்தட்ட 64 வயசில் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மும்பையை சேர்ந்த ஒருத்தர் தான். அவருக்கு வந்துட்டு 64 வயசு வந்து ஆகுதுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, மும்பையில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவர் வேலைக்கு வந்து போயிடுறாரு. நிறைய பேர் அவரை பார்த்து வந்து கேட்டிருக்காங்க, எதுக்குங்க நீங்கள் 64 வயசில் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏஜ் இஸ் அ நம்பர் தானே, அதெல்லாம் வந்துட்டு ஒரு தடையாகவே வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் வந்துட்டு ஐடியெல்லாம் உட்கார விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பாட்டு வந்துட்டு கிரிக்கெட் வந்துருங்க.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை
1: நடைபெறும். இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கேன். ஸோ நடந்தது என்ன அப்படின்ட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஸ்மார்ட் போன் இல்லாமல் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. சோறு தண்ணி இல்லாமல் கூட நாலு நாள் இருந்துருவாங்க, ஆனால் ஸ்மார்ட் போன் இல்லாமல்

ஆமாம் ஒரு மணி நேரம் கூட வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாமல் பேசிக்கான ஒரு மொபைல் இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு அவர் லைஃப் டைமாக யூஸ் பண்ணிட்டுருக்காரு. யாருப்போ அது இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, யூஎஸ் இருக்குல்ல, யூஎஸில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்துட்டு பேசிக் மொபைலை மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, எதுக்குங்க இப்படி வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வருது, அது மட்டும் இல்லாமல் என்னோட கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து குறையுது, ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக் மொபைலை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக் மொபைலை யூஸ் பண்ணும் பொழுது அந்த வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னோட பிரெயினோட ஆக்டிவிட்டி மாறின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அவர் நமக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, நீங்களா ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசிக் மொபைலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்குமே வந்து இது பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி பேசணும்ல. இப்போ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ஸ்டீஃபன் ப்ரோ இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு சில சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஃபுல் டைமாகவே வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இறங்கிடுறாங்க. அதாவது இருக்கிற ஜாப்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக கண்டென்ட் கிரியேஷன்லாம் வந்துடுறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரலாமா இல்லை வேணாமா பிரதர்?
7: ஃபுல் டைமாக இறங்குறதுங்கிறது இப்போ வந்து இப்போ எங்களால் ஃபுல் டைமாக இறங்க முடியும்னா நாங்கள் இறங்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து செம்ம அவுட்புட் கொடுத்தோம், எங்களோட கோல் வந்து செட் பண்ணிட்டோம். ஒருத்தங்க கோல் செட் பண்ணி இதுதான் நம்ம ட்ராக், இத்தனை கண்டென்ட் பண்ணுறோம், இந்த வெரைட்டிஸில் தான் நம்ம கண்டென்ட் மக்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்க லைக் பண்ணுறாங்கிற பட்சத்தில் நம்ம தைரியமாக அந்த ஃபீல்டில் இறங்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஃபீல்டு தான். அப்படி இல்ல எனக்கு வந்து கண்டென்டபிளா எனக்கு வந்து நான் ரைட்டிங் வராது, அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு கண்டென்ட் பார்க்க தோணாது, எனக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்ல அப்படின்னா அவங்க இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்க ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் பண்ணிட்டே நம்ம இதுல பண்றதுதான் நல்லது. நல்ல கண்டென்ட் கிரியேட்டருக்கு இது ஒரு செம்மையான பிளாட்ஃபார்ம். அப்படி இல்ல எனக்கு கண்டென்ட் கொஞ்சம் அளவா தான் கிரியேட் பண்ண வரும் அப்படின்னா வேற ஒரு ஜாப் பார்த்துட்டு இதை பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்ல சேலரி இஷ்யூ எங்கேயுமே இருக்காது.
6: கண்டிப்பா. இப்போ நம்ம ஸ்டீஃபன் பிரதர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ஃபுல் டைமா இறங்குறதை விட பார்ட் டைமா அந்த சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஏர்னிங்ஸை மேனேஜ் பண்ண முடியும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் டைமாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பார்ட் டைமில் ஒரு ஜாப் பாருங்கள், இல்லைனா பார்ட் டைமாக சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல் டைமாக ஜாப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் உங்களுக்கு டைம் எக்ஸஸாக வந்து கிடைக்கும். அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள் பிரதர். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: நெகட்டிவிட்டிஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மக்கள் யாருமே நம்மளை நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. நம்ம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணலைன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. நெகட்டிவ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது.
6: சூப்பர் பிரதர். இப்போ நெகட்டிவிட்டிஸான கண்டென்ட்டை நாம மேக் பண்ணி போடாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வித நெகட்டிவிட்டிஸும் வராது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீஃபன் பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்லாம் வந்து போடுங்க. நெகட்டிவிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் போடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, சேனலுக்கும் நல்லது. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இப்போ நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் பிரதர் தான். அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 6 to 60 வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சோஷியல் மீடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். இப்போ ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா எப்படி பிரதர் இருக்கும்?
1: இதுதான், சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்கு. இதுல ஐடிவின்ஸ் அங்கங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்களுக்கு, நம்ம அரசியல் மட்டும் பேசல. ஜஸ்ட் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிசினஸ் எத்தனை பிசினஸ் லாக்ஸ்ல கோர்ல இன்ஸ்டாகிராம் மூலமா க்ரோ ஆயிருக்காங்க உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபியூச்சரே இந்த மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் உட்கார போகுது. இதை இதுல எப்படி நம்ம வந்து இன்னும் பழமையா, அதாவது விவசாயத்தை இதெல்லாம் எப்படி அதையும் இதுக்குள்ள கொண்டு வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு மக்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே க்ரோ பண்ணலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணா க்ரோத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரதர். அதே மாதிரி ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த முகம் சுழிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணும் போது, இப்போ யாராவது ஃபேமிலியோட பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன பிரதர் சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: அது அவங்கள பத்தி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்னன்னா, மக்களுக்கு அவங்களோட வரவேற்பு, அதாவது அவங்களோட இன்கம்காக நம்ம என்னன்னாலும் பண்ணலாங்கிறத ஸ்டாப் பண்ணாலே நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு டைம்ல ஒரு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு 140,000 தரேன்னு சொன்னாங்க. நாங்க அன்னைக்கு அந்த இடத்துல நாங்க அதை போட்டிருந்தோம்னா எனக்கு அந்த டைம்ல எனக்கு 140,000 வெறும் 10 வீடியோக்கு எனக்கு கிடைச்சிருக்கும். நாங்க நினைச்சா போட்டுக்கலாம் தானே, ஆனா நாங்க பேமெண்ட் வேணாம்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய பே தான், எங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். 1 வருஷம் நாங்க வேலைக்கே போக வேண்டாம், தைரியம் ரிஸ்க் எடுத்து நாங்க பண்ணலாம். ஆனா நாங்க பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியும் நாளைக்கு இது வந்து நெகட்டிவ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால நான் அதை பண்ணல.
0: கேட்கவே அவ்வளவு ப்ரௌடா இருக்கு பிரதர். இப்போ நம்ம ஸ்டீஃபன் பிரதர் சொன்ன மாதிரி மக்களுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வந்து நெகட்டிவிட்டிஸ் ஸ்ப்ரெட் பண்ணுமோ, இல்லைன்னா மக்களுக்கு பிடிக்காத கண்டென்ட் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சேனலுக்கான ரீச் அப்படின்றது கண்டிப்பா டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குலாம் வருது இல்ல அந்த வியூஸ், அந்த வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. மக்கள் பெருசா உங்க சேனல்ல வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கண்டென்ட் போடுங்க. நெகட்டிவிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான கண்டென்ட் என்னைக்குமே வந்து போடாதீங்க, அது மக்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்காது. எண்ட் ஆஃப் த டே நம்ம கிரியேட் பண்ணி போடுற வீடியோஸை யாரு பாக்குறாங்க அப்படின்னா மக்கள் தானே பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் நீங்க ரெகுலரா போடுங்க. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி நம்ம கூட ஸ்டீஃபன் பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ருக்மணி பாட்டி தாதகா பாட்டிலேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
1: கதை நேரம்.
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் தேவதை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். ஐரோப்பிய மரபிசையில் ஆப்பிரிக்க இசையின் பங்கு என்ற நூல் இசையை ஆராய்ச்சி செய்யும் நோக்குடன் எழுதப்பட்டது. இதை நீங்களெல்லாம் கூட செய்தித்தாளிலே பார்த்திருக்கலாம். சமீப காலத்துக்கு முன்பாக 50 வருடங்களில் வந்த நூல்களில் இந்த நூல் மதிப்புமிக்க நூல் அப்படின்னு டைம்ஸ் இதழ் இதை கணிச்சிருக்கு. மேரி பென்சாம் ப்ளூவுட்ஸ் அவர்தான் இந்த நூலோட ஆசிரியர். ஆப்பிரிக்க வரலாற்றிலே மேரி பென்சாம், அதாவது இந்த நூலினுடைய ஆசிரியர், ஒரு மிக முக்கியமான பெயர் என்பதை, அதாவது ஆப்பிரிக்க வரலாற்றை படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் குவாமி அப்பாச்சா அப்படிங்கிற ஒரு புனிதருடைய பெயர் ஆப்பிரிக்காவில் மிக பிரபலமான பெயர். இந்தியாவில் காந்தி எப்படி மிக முக்கியமான மனிதராக மதிக்கப்பட்டாரோ அதுபோல ஆப்பிரிக்காவில் இவர் முக்கியமான ஒரு மனிதர், ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் குவாமி அப்பாச்சா. அந்த பாதிரியார் ஒரு கருப்பினத்தவர். அவர் ஒரு வெள்ளைக்கார சிறுமியை கையிலே தூக்கி பின்னணியில் வானம் தெரிகிற ஒரு புகைப்படம் மிக பிரபலமான புகைப்படம். அந்த சிறுமி தான் மேரி பென்சாம். அந்த புகைப்படத்தில் அந்த சிறுமி தலைமையில் காட்டில் அசைவதும் அவளுடைய குட்டை பாவாடை அசைவதும் கண்களிலே தெரிகின்ற அந்த ஒளியும் அந்த புகைப்படம் மிக பிரபலமாவதற்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு கருப்பினத்தவர் ஒரு வெள்ளைக்கார சிறுமியை கையில் வைத்திருப்பது. அந்த நாளிலே அப்படி எல்லாம் இருவருக்கும் ஒற்றுமை கிடையாது. கருப்பினத்தவர் வெள்ளைக்காரர்களை விட தாழ்ந்தவர் என்ற ஒரு மதிப்பீடு அப்பொழுது இருந்த காலம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பலி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பலி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அந்த புகைப்படம் எல்லோரையும் பாதித்தது போலவே மேரியையும் பாதித்தது. அதனால் தானோ என்னவோ மேரி தன்னுடைய படிப்பை முடித்தகையோடு இந்த பாதிரியாரிடம் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். மேரி ஒரு கன்னியாஸ்திரியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த பாதிரியாருக்கு உதவியாளராக இருந்ததுடன் அந்த சர்ச்சினுடைய பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்தான் கவனித்துக் கொண்டார். கிறிஸ்தவத்திலே எளிமைக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. அந்த மதத்தினுடைய கொள்கைகளிலே ஒன்று என்று கூட சொல்லலாம். அந்த கிறித்துவம் சொல்லிய அந்த எளிமையை முழுதாக கடைபிடித்தவர் நம்முடைய அப்பாச்சா பாதிரியார். இடையர் குலத்திலே பிறந்த அப்பாச்சா வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டவர். அவர் அங்கிருந்தபடியே சிறு சிறு வேலைகளை செய்து தன்னை பணம் சம்பாதித்து தன்னுடைய முதலாளிக்கு, அதாவது அவனுடைய உரிமையாளருக்கு தர வேண்டிய பணத்தை தந்து தன்னை தானே விடுதலையாக்கி கொண்டவர் அவர். அதன் பிறகுதான் அவர் பாதிரியாராக தன்னை மாற்றிக்கொண்டார். அடிமை வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்கள், அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் தான் அவரை ஒரு எளிய மனிதராக மாற்றியது. அப்பாச்சா பள்ளிக்கூடம் போனதில்லை. ஒரு நாள் அவருடைய உரிமையாளன், அந்த வெள்ளைக்காரன், ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்த ஒரு பழைய பைபிளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை மீண்டும் மீண்டும் வாசித்து அதன் மூலம்தான் கல்வி பெற்றார். அவர் நிறைந்த அறிவாளியாக மாறியதற்கு காரணம் அந்த பைபிளை திரும்ப திரும்ப படித்ததுதான். சொல்ல போனால் பைபிளை தவிர அவர் வேற எந்த நூலையும் படித்ததில்லை என்பது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்திதான். இப்பொழுது அவர் நிரம்ப பேசுகிறார். அவர் பேசினால் கூட்டம் கூடுகிறது, அவரை பின்தொடர்கிறார்கள். சென்றாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய கூட்டம். அவர் ஏதேனும் சொல்ல மாட்டாரா என்று ஏங்க ஒரு கூட்டம். இவ்வளவு பிரபலம் அடைந்து விட்ட அந்த மனிதரிடத்திலே இன்னமும் அந்த எளிமை ஒட்டி கொண்டே இருப்பதுதான் அதிசயமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அந்த நிலையிலே இருக்கும் பாதிரியார்கள் பெரிய பெரிய கார்களிலே பவனி வர ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அவரை அந்த எதையுமே பயன்படுத்தி கொள்ளவில்லை. அப்பாச்சா பாதிரியாராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்கா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. இங்கிலாந்து நாடு அந்த ஆப்பிரிக்காவை அடிமைப்படுத்தி இருந்தது. இவருடைய பேச்சும் வீரியமும் அங்கே இனக்குழுக்களாக சிதறுண்டு கிடந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்தது என்று சொல்லலாம்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: செய்யும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு தலைவனை அவர் உருவாக்கினார். அந்த தலைவர்களிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார். அந்த ஒற்றுமை மொத்த கூட்டத்தையும் ஒன்றிணைய வைத்தது. அவர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தினார்கள். அப்பாச்சாவினுடைய இந்த ஒருங்கிணைப்பை கண்டு ஆங்கிலேயர்கள் அரண்டு போனார்கள் என்றே சொல்லலாம். ஒரு விதமாக இந்த ஒற்றுமையை உடைத்துவிட வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் எண்ணினார்கள் போலும். அவர்கள் விடுதலை தருவதாக அறிவித்தார்கள். ஆனால் அதிலே ஒரு சூட்சுமத்தை வைத்தார்கள். அதாவது ஒவ்வொரு

அப்பாச்சா இந்நாளில் தூற்றப்பட்டார். அவருடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் தோற்று போனவை என்று பிரச்சாரம் செய்யப்பட்டன. அவருடைய மரியாதை குறைந்தது. அவர் போகும் கூட்டங்களுக்கு யாரும் வருவதில்லை. அவர் அழைப்பு விடுத்தால் எவரும் செவி சாய்ப்பதும் இல்லை. எங்கும் அவர் மேரியுடனே செல்லுவார். மேரிதான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிறவர். அவர் மீது மரியாதை குறைந்த பிறகு மேரியின் மீதான மரியாதையையும் மக்கள் குறைத்துவிட்டனர். ஒரு கட்டத்திலே மேரிக்கும் இந்த அப்பாச்சா ரெவரன் ஃபாதருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக ஒரு செய்தி உலா வந்தது. மேரிக்கு அது மிகுந்த மன வருத்தத்தை தந்தாலும் கூட அதை அவர் பெரிதுபடுத்தவில்லை என்றே சொல்லலாம். ரெவரன் ஃபாதர் அப்பாச்சா ஒரு நாள் அவருடைய சர்ச்சில் மக்கள் முன் உரையாற்றும் போது எல்லோரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் பெரிய பாவி, நான் என்னை சோதித்து பார்த்தேன். நீங்கள் சொல்வது உண்மைதானா என்று சோதித்து பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு பெண்ணை பற்றிய ஆசையும் உணர்வும் இருக்கிறதா என்று நான் சோதித்து பார்த்தேன். எப்பொழுதும் மேரி என்னுடைய அருகில்தான் படுத்து உறங்குவார். அப்பொழுதெல்லாம் எனக்கு எதுவும் தோன்றியதில்லை.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: நீங்கள் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு நாள் நான் உணர்ந்தேன், அருகிலே ஒரு பெண் படுத்திருக்கிறாளே என்ற ஒரு உணர்வும் ஒரு ஆசையும் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது எழுந்து சென்று தேவனிடத்திலே நான் மன்னிப்பு கூறினேன். என்னை மன்னித்து விடு, இது நாள் வரை நான் தெரியாமல் ஒரு பெண்ணுடன் படுத்திருந்து விட்டேன் என்று கதறினேன். அதை உங்களிடமும் நான் கூறி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் புனிதன் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன், என்னை நீங்கள் புனிதன் ஆக்காதீர்கள் என்று கதறினார். இருவரும் ஒன்றாக படுத்து உறங்கினார்கள் என்ற செய்தி அவர் மூலமே வெளிவந்தவுடன் மேரியின் மீது இருந்த மொத்த மரியாதையும் மக்களுக்கு போய்விட்டது. அவரை கல்லெடுத்து அடிக்காத குறையாக மக்கள் அவரை விரட்டினார்கள். மேரி இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவராக எங்கெல்லாம் இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தான் ஒரு பார்வையாளராக இருந்து அதை ரசிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது கடவுளிடம் இருந்த ஈடுபாட்டை விட இசையின் மீது அதிக ஈடுபாட்டை கொள்ள ஆரம்பித்து விட்டார். ரெவரன் ஃபாதர் அப்பாச்சா திறந்த மனதுடன் இதை சொல்லியது ஒரு பெருந்தன்மை என அவர் நினைத்துக் கொண்டார் மூலம். ஆனால் மக்கள் அதை ஒரு கீழ்த்தரமான செயலாகவே பார்த்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு ரெவரன் ஃபாதர் அப்பாச்சா மரணமடைந்து விட்டார். அவர் மரணமடைந்த பிறகும் கூட அவர் மன்னிக்கப்படவில்லை. கொஞ்ச காலத்திற்கு பிறகு எல்லாவற்றையும் மறந்து மக்கள் அவரை புனிதராக மீண்டும் வழிபட ஆரம்பித்தார்கள். அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் ஆகியவற்றை கொண்டாடினார்கள். அப்பொழுதெல்லாம் மேரிக்கு தகவல்கள் வரும், சிறப்பு விருந்தினராக வந்து செல்லும்படி கடிதங்கள் வரும். அவர் அப்பொழுது இங்கிலாந்தில் குடியேறிவிட்டார் மேரி. ஆனால் எந்த ஒரு அப்பாச்சாவினுடைய நினைவு கூறும் நிகழ்ச்சிகளுக்கும் அவர் அதன் பிறகு சென்றதில்லை. இந்த புத்தகத்தை கூட அப்பாச்சாவின் மரணத்துக்கு பிறகுதான் எழுதி புகழ் பெற்றார். மேரியின் தோழி ஒரு முறை அவரிடம் கேட்டார், இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் நீங்கள் அப்பாச்சாவை பற்றி ஒரு கருத்தும் சொல்லாமல் இருக்கிறீர்களே, யாரிடமும் ஏன் என்று கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், எல்லாரிடமும் சொல்லி பயனில்லை, ஆனால் யாரிடமாவது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று என் மனமும் அடிக்கடி நினைப்பதுண்டு. அதை யாரிடம் சொல்வது என்று எண்ணித்தான் நான் சொல்லாமல் இருந்து விட்டேன். நேரடியாக கேட்டுவிட்டதால் உன்னிடமாவது நான் சொல்லுகிறேன் என்று ஒரு கருத்தை கூறத் தொடங்கினார் மேரி. அவர் என்னை அருகிலே படுத்துக்கொள்ள சொன்னபோது நான் மறுப்பு கூறாமல் படுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அவர் ஏதோ காரணமில்லாமல் சொல்ல மாட்டார் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அப்பொழுது அவரிடத்தில் எந்த ஒரு சலனத்தையும் நான் காணவில்லை. நான் எதையும் அப்படி கண்டுபிடித்து விடவும் இல்லை. அவர் மிகச் சாதாரணமாகத்தான் இருந்தார். ஒரு பெண் அருகில் படுத்திருக்கிறாள் என்ற உணர்வெல்லாம் அவருக்கு இருந்ததாக நான் அறிந்ததே இல்லை. ஆனால் எனக்கு அது பிடிபடாத விஷயமாகத்தான் இருந்தது. ஏன் என்னை பக்கத்திலே படுக்க சொல்ல வேண்டும், எதற்காக அதை அவர் செய்கிறார் என்பது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஒரு நாள் நான் அதை அறிந்து கொள்ளும் விதமாக சாதாரணமாக கேட்டேன், ஏன் ஃபாதர் நான் அருகில் படுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று. அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. ஆமாம், நீ படுத்துதான் ஆக வேண்டும், ஏனென்றால் எனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த பயம் இருக்கிறது. எப்பொழுது என்னை தீவினைகள் என்னை தாக்குமோ என்று நான் அஞ்சு கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீ அப்படி அல்ல, நீ ஒரு தெய்வத்தின் குழந்தையைப் போல இருக்கிறாய். எதை கண்டும் அஞ்சுவதில்லை, எதற்காகவும் யோசிப்பதும் இல்லை, எதற்காகவும் பிறரை யாசிப்பதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வானத்து தேவதையைப் போல, தேவனின் மகளைப் போல இருக்கிறாய். நீ என் அருகில் இருந்தால் யாரும் என்னை நெருங்க முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அதனால் நான் அவரை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னை ஒரு உயர்வாகத்தானே நினைத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெண் என்று நினைக்கவில்லையே, ஒரு தேவ மகள் என்று தானே நினைக்கிறார். அதனாலே நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அவர் இதை செய்திருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. இதிலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது அல்லவா, நான் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், அவர் கருத்துக்கு நான் முரண்படுவதற்கு வழி ஏதும் இல்லை அல்லவா என்று மேரி அவரிடம் சொன்னார். சரி, நீங்கள் அவருடைய நினைவு நாள்களுக்காவது சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படும் போது ஏன் மறுக்கிறீர்கள்? போய் வரலாமே, நல்ல செயல்தானே, இந்த பழியும் நீங்கும் அல்லவா என்று கேட்டதற்கு, அந்த பழியையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நீக்குவதற்கு நான் ஏன் பாடுபட வேண்டும் என்று அதற்கு பதில் சொன்னார் மேரி. இதை பத்திரிகையிலே செய்தியாக போட நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அந்த தோழி கேட்டார். இல்லை இல்லை, அதில் விளம்பரம் தேட வேண்டாம், என்னுடைய கருத்து நான் உணர்ந்தது, நான் பழியையே ஏற்கவில்லை, பிறகு எதற்கு இந்த விளக்கம் மக்களுக்கு, அது தேவையற்றது, அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று நான் என்றும் எண்ணியதில்லை, அவர்கள் பழித்த போதும் நான் அவர்களை கூர்ந்து கவனித்ததில்லை, என்னுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய ஆர்வமெல்லாம் இசையின் மீது இருக்கிறது, நான் இசையின் முன்னால் ஒரு சிறு புழுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த பழியும் புகழும் எதுவும் என்னை செய்துவிடாது என்று அவர் கூறி முடித்தார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. தேவதை என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்திதான் என்ன? ஒருவர் நம்மை புகழுவதையோ அல்லது ஒரு கூட்டமே நம்மை தலைவனாக்குவதையோ நாம் ஏற்றுக்கொள்வது கூட பாவம்தான் என்று ரெவரன்ஸ் ஃபாதர்னுடைய கருத்து இதிலே தெரிய வருகிறது. அவர் அதை தவறு என்று பிற்காலத்திலே உணர்ந்திருக்கிறார். இப்படி கொண்டாடப்படுவது கூட அதை அனுமதிப்பது ஒரு பாவம்தான், ஏனென்றால் மனிதன் என்பவன் சாதாரணமானவன், அதிலே மிகச்சிறந்தவன் என்றோ அல்லது சாதாரண மக்களை விட உயர்ந்தவன் என்றோ யாராலும் இருந்துவிட முடியாது. எல்லாருக்குள்ளும் ஒரு சிறந்தவன் இருக்கிறான், எல்லாருக்குள்ளும் ஒரு மோசமானவன் இருக்கிறான். அதனாலே பிறரால் புகழப்படும் போது நாம் அதை அங்கீகரிப்பதே ஒரு பாவம்தான் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு நாள் நம் அழிவுக்கும் வழிவகுக்கும் என்பதையும் இது கூறுகிறது என்று நான் உணர்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ். முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு குட்டி கதை சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா, சிங்கமும் எலியும் அப்படின்ற இந்த ஒரு கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தா காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் பயங்கரமான ஒரு பயம். அதுகிட்ட போகவே மாட்டாங்க, யாருமே அதுகிட்ட பேசவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சிங்கத்துக்கு யாரும் பெருசா இல்லை. அதை நினைச்சு சிங்கமும் கவலைப்படாது, அது பாட்டுக்கு ஜாலியா இருந்துச்சு காட்டுல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எலி ஒன்று காட்டுக்கு புதுசாக வந்துச்சு. அந்த எலி என்ன பண்ணிடுச்சு, சிங்கத்தை பற்றி தெரியாமல் சிங்கத்துக்கிட்ட ஒரு உணவுப் பொருள் இருந்துச்சு, சரி அதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போச்சு. அப்புறமேட்டு தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேலே ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. உடனே சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து எலிக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்படி என் மேலே ஏறி போகலாம், அதுவும் என்னோட உணவை நீ எப்படி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு, அதான் இதான் நீ என்னனோ கேட்டு பயங்கரமாக சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா எலி அப்போ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அங்கேருந்து நகர பார்த்துச்சு. ஆனால் சிங்கமோ விடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சிங்கத்துக்கே ஒரு யோசனை வந்துச்சு, இந்த எலி நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்குதே, இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலாம் போயிடுவே அப்படின்னு சொல்லி அதை அங்கேருந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் சிங்கம் வந்து தனக்கான உணவை தேடி போயிட்டுருக்கும் போது வேடன் விரித்த வலையில் சிக்கிருச்சு. அப்போது உதவி கேட்க யாருமே இல்லை, ஏன்னா சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லை, யாரும் சிங்கத்துக்கு உதவி செய்கிறதுக்கும் வரவே மாட்டாங்க. அதனால் அது பாட்டுக்கு அப்படியே இருந்துச்சு. அப்போது அந்த நேரத்தில் அங்கே வந்த எலி வந்து சிங்கத்துக்கு அது கேட்காமலே உதவி பண்ணுச்சு. சிங்கம் வந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்லாம் கேட்கவே இல்லை, எலி பாட்டுக்கு வந்து சிங்கத்துக்கு உதவி பண்ணுச்சு. அப்புறமேட்டு சிங்கம் வந்து கேட்டுச்சு, நீ ஏன் எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது உதவி பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. ஸோ சிங்கமும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யணும், நண்பன் எதிரின்னு அதில் பார்க்கவே கூடாது. ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: மெல்லினா.
0: மெல்லினா, நேம் சூப்பரா இருக்கே, யார் வச்சா?
1: அப்பா.
0: டாடி. சரி டாடி கிட்ட எனக்கா கேட்டிருக்கீங்களா, அப்பா மெல்லினா அப்படின்ற நேமுக்கு அர்த்தம் என்ன அப்படின்லாம்?
1: புக்லயே இந்த பேர் வரும் தமிழ் பேருன்னு, மெல்லினா மிடைனம் மல்லினம் சொன்னாங்க.
0: ஓஹோ, ஆழமான அர்த்தத்தோட உங்களுக்கு ஒரு பேர், சூப்பர். சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கு நேம்.
1: Thank you.
0: Okay, Melina. And நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்து ஃபினிஷ் அண்ட் ஃபிஃப்த்து.
0: ஃபிஃப்த்து போக போகிறீங்க. சரி ஓகே. ஃபிஃப்த்து போகும்போது இந்த பேகு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னுலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா, ரெடியா?
1: மேம் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் தரேன்ட்டாங்க.
0: ஓ சரி, ஓகே ஓகே, சூப்பர். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கண் பார்வை குறைபாடா, கவலை வேண்டாம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
2: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
3: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
2: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
2: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
5: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
4: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
5: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
4: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
5: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
8: சோனா
2: வளர்ச்சியில முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய வயது எது மேம்?
8: வளர்ச்சியில முக்கியமான டைம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் தான் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஒரு 80-90% இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் நம்ம குழந்தையோடைய வளர்ச்சி ஃபுல்லுமே நம்மளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ரெண்டு வயசில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுக்கடுத்து அதுதான் வந்து அவங்களுடைய ஹேபிட்டாகவும் மாறுது. அது போக டூ இயர்ஸுங்கிறது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப்னு வச்சுக்கலாம். அடுத்து 5 இயர்ஸ் வரைக்கும் குழந்தையுடைய இம்யூனிட்டி வந்து குறைவாக இருக்கும். நம்ம ஒரு 3 இயர்ஸில் ஸ்கூல் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் குழந்தை வந்து ஒரு புதுசாக கிருமிகளுக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த 3-5 இயர்ஸில் வந்து குழந்தையோடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாடுகள் கொடுக்குற மாதிரி இருக்கோங்க.
2: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஒரு 5 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு அதிகமான கவனத்தை கொடுத்து நம்ம அவங்கள வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து பாடி க்ரோத் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு 5 வயதுக்குள்ளே தான் ஒரு 90% கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறக்கும்போது அந்த ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து குழந்தைகளோட தடுப்பூசி கரெக்டாக எடுத்துக்கிற வயதுக்கான அட்டவணை. அதில் இருக்க மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசியை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கட்டாயமாக எல்லாருமே குழந்தைங்களுக்கு அந்த அட்டவணையில் குறிக்கப்பட்டிருக்க தேதியில் தடுப்பூசியை கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ சொல்லலாம் இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரமேஷே அடிக்கிறாங்க, ரமேஷே காப்பாத்து ரமேஷே.
2: ஏய் ஏய் இருங்கப்பா, எதுப்பா என் நண்பா சுரேஷ் அடிக்கிறீங்க?
1: அத நானே சொல்றேன் ரமேஷே.
2: சரி சொல்லு.
1: நல்லா பசிக்குதுன்னு சாப்பிடலாம்னு ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும்னு எழுதி போட்டாங்க. சரி இதை வாங்கி செக் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா இப்படி அடிக்கிறாங்க ரமேஷே.
2: அப்படி என்ன ராசா செக் பண்ண?
1: பஞ்சு மாதிரி இருக்குன்னு போட்டாங்கல்ல, அது பஞ்சு மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பத்த வச்சு பார்த்தா எரியல, அதுக்கு என்ன போட்டு இப்படி அடிக்கிறாங்க ரமேஷ்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: இப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
1: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம மெல்லினா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம மெல்லினா கூட பேசிடலாமா? மெல்லினா, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் ஃபுல்லாவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்.
3: கிளாஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? சரி, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லுங்களேன்.
4: மித்ரா, பூஜா, சௌமியா, வைஷாலினி.
3: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பிரேக் டைமு இன்டர்வல் டைம்லாம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே கிளாஸ் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவீங்களா?
4: நான் போக மாட்டேன், வேணா அவங்க போயிட்டு வருவாங்க.
3: நீங்கள் போக மாட்டீங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க?
4: நான் உட்காந்துருப்பேன், எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்போம், மற்றவங்களாம் வெளியே போயிடுவாங்க.
3: ஓகே ஓகே, பயங்கர நல்ல பொண்ணாக இருக்கீங்களே மெல்லினா. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டடீஸ்க்கு போயிடுவோமா? உங்களுக்கு ஸ்கூலில் பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
4: தமிழ், சோசியல்.
3: தமிழ் அண்ட் சோசியல், ஏன்?
4: ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்க கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. எங்களுக்கு அந்த மேம்ஸ் கிளாஸ் மேம் அது இல்லாமல்.
3: ஓ, நீங்கள் அப்படி வரீங்க. சரி, அப்போ தமிழில் எனக்காக திருக்குறள்லாம் சொல்கிறீங்களா?
4: திருக்குறள் வேணாம்.
3: ம், சொல்லுங்க.
4: தக்கால் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நாளை கருத்தினும் கைக்குடும் காலம் கருதினும் இடத்தால் செய்யினும்.
3: வா, கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தா?
4: தமிழ் அம்மா.
3: ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே விளையாட்டு போக்க இந்த சைடு வந்துடலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் என்ன?
4: க்ரீன்.
3: க்ரீன். க்ரீன் கலரில் டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா?
4: இருக்கு.
3: சூப்பர். சரி, நீங்கள் தனியாக ஏதாவது கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களா?
4: சிலம்பம் கிளாஸ் வாங்க.
3: சிலம்பம் கிளாஸ். ஓகே, கிளாஸ் நேமு?
4: சேலம் சிலம்பம் கிங் அட் குயின்.
3: சூப்பர். சரி, சிலம்பம் கிளாஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க?
4: பா, வாரல் வெட்டு, நம்ம பல்கி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம், அப்புறம் ஜிம்னாஸ்டிக், ஸ்டிக்லேயே பண்ணுற ஜிம்னாஸ்டிக், அப்புறம் கல்யாணி, ஃபைட்டிங், கத்தி, கேடயம், ரிப்பன், ஃபயர், நீர்பந்தம், பூப்பந்தம். பூப்பந்தம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சுருள், வால்.
3: வா, இத்தனை விஷயம் இருக்கா? சரி ஓகே, நான் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். ஸோ ஸ்டேடி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட மெல்லினா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம மெல்லினா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்படின்லாம் கிடையாது, இந்த ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே அவங்கலாம் பயந்து ஓடிடுவாங்க. என்னவோ தெரில, ஃபிஷ்ன்றது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்க மாட்டேங்குது இந்த நான்வெஜ் ஐட்டம்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஃபிஷ் ஃப்ரை செய்யறது அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள், ஃபிஷ் பீஸ் வந்து முள் இல்லாதது நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள் தனியாக 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு எதுக்காகனா, கொஞ்சம் மீன் வந்து அந்த மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக, நம்ம ஃப்ரை பண்ணும்போது மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதை வந்து நம்ம பொறிச்சும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். சரி, இப்போது இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒரு கப்பில் போட்டு ஒரு மிக்ஸ் அடித்தா சூப்பரான மீன் மசாலா ரெடி ஆகிடும். இதை வந்து மீனை கழுவிட்டு மீனில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஊற விட்டுருணும். இது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பொறிக்கிறதோ வறுக்கிறதோ எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பொதுவாகவே தோசைக்கல் வந்து சிம்மில் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு மீன் வந்து உள்ளாரையும் வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை. லைட்டாக ஆனியனும் லைட்டாக லெமனும் புழிஞ்சு விட்டோம்னா சூப்பரான இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் க்ரோத் வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அவங்களோட நினைவாற்றலுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது மீனில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வேணும்னா நம்ம கண்டிப்பாக மீன் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: மேம், குழந்தைங்களுக்கு டிசிப்ளினை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் இந்த ரெண்டு இடத்துலையும் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
5: ஒரு சின்ன விஷயங்கள் தான், ரெஸ்ட் ரூம் போகிற அப்படின்னா லைனாக போ, லஞ்சுக்கு லைனாக வா, இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் நம்ம கற்றுக் கொடுத்து இதே விஷயத்தை நீ வீட்லேயும் போய் பண்ணணும் அப்படிங்கக்குள்ளார பெற்றோர் அங்கே வந்து அவங்கள அங்கே ஊக்குவிக்கலாம். அவங்களும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா
4: கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. மாஸ்டர் சூப்பர். சரி ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு மாஸ்டருக்கும் நம்ம சோனா எஃப்எம் மூலமா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் குட்டி குவட்ஸ் மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: ரெண்டு மாஸ்டருக்குமே தேங்க்யூ சொல்லுவேன். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரெண்டு மாஸ்டருமே ரொம்ப பிடிக்கும்.
4: கண்டிப்பாக மெல்லினா, மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சேஃப்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அண்டு வீட்டு அட்ரஸ் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா உடனே பேரண்ட்ஸோட அப்பா அம்மா ரெண்டு பேரோட நம்பரையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் மனப்பாடமாக. ஏன்னா ஹெல்ப்பு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1098. குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் 1098 அப்படின்ற வரிசையில் இந்த நம்பர் இருக்குது. இதுலேருந்தும் நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸுக்கு அப்புறமா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பேச போறாரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நான் இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இன்னைக்கு யாருமே அதிகமா பேசாத ஒரு மிகப்பெரிய சவால்களை தனக்குள்ள வச்சிருக்க கூடிய ஒரு மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த மலையோட பேரு கென்ட் காங்கிரி அப்படின்றது தாங்க. கென்ட் காங்கிரி காரகோரம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரம்ங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7,401 மீட்டருங்க. உலகத்திலேயே உயரமான மலைகளில் முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த மலை சால்டோரோ மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. சியாச்சின் பனிப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜோன். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றியும் பெரிய பனிப்பாறைகள், கடுமையான குளிர், பலமான காற்று, இது எல்லாமே சேர்ந்து இதை எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டாக உருவாக்குதுங்க. இந்த மலையை ஏறுறது ரொம்ப பெரிய சாதனைங்க. இந்த மலையை முதல் முதல்ல ஏறினது யார் தெரியுமா? எப்போ தெரியுமா நடந்தது? ஒரு ஆஸ்திரிய மலையேறவங்க தான் இந்த சிகரத்தை அடைஞ்சாங்க. அது 1961 நடந்ததுங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் சில கிளைம்பிங் முயற்சிகள் நடந்தாலும் இந்த மலை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒன்றா இருக்கு. காரணம், இதோட கடுமையான வானிலை, மிலிட்ரி ப்ரெசன்ஸ் தாங்க. இந்த இடம் ஒரு அட்வென்ச்சரான இடம் மட்டும் இல்லைங்க, ஒரு சென்சிட்டிவ் பார்டர் ஜோனும் கூட. அதனால இங்கே ஆக்சஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, அதாவது அனுமதி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மலைக்கு போக முடியாத பலருக்குமே அதோட அழகு ஒரு புதிராகவே இருக்குங்க. பனியில் மூடப்பட்ட உச்சி, மூடுபனி, அமைதி, இது எல்லாமே சேர்ந்து யாருமே போகாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கு. நேர்களே, கென்ட் காங்கிரி அப்படின்றது ஒரு மலை மட்டும் இல்லைங்க, ஒரு மர்மமும் கூட, ஒரு சவால், ஒரு மனிதனோட எல்லைகளை சோதிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரியுங்க. இயற்கை எப்பயுமே பெருசு, அதை மதிக்கணும் அப்படின்றது தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு கேட்டா ஊட்டியில இருக்கக்கூடிய தொட்டபேட்டா அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த உயரத்தை யாராவது அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா, தொட்டபேட்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடமா தாங்க இருக்கு. அதனால அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட இடமா தான் பார்க்கப்படுது. யாருமே போகாத, யாருமே கால் பதிக்காத சில இடங்களை நிறைய மலையேறவங்க ஏறி அவங்களோட காலடி தடத்தை பதிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா அது சுலபமா பதிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற கஷ்டங்களும் சவால்களும் அவங்க மட்டும்தான் உணர்ந்திருப்பாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் நாகலூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட வந்துட்டு முக்கியமான விஷயத்தை கேட்டிருந்தேங்க. அவர் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இங்கே மருத்துவமனை வசதி இருந்ததா, அப்படி மருத்துவமனை வசதி இல்லை அப்படின்னா எப்படி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு வைத்தியம் பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டிருந்தேங்க. அதுக்கு அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்திருந்தாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஆனா ப்ரோ, இப்போ சின்ன வயசுலாம் வந்துட்டு நீங்க இருந்தப்போ இங்க மருத்துவமனை வசதி எல்லாம் இருந்திருக்காது, அப்போ இருந்திருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி அப்படின்னா வந்துட்டு உணவு முறையிலேயே வந்துட்டு சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் என்னென்ன இருந்தது, தலைவலி அப்படின்னா என்ன, சிலர்லாம் தைலம் அவங்களே தைலையில வச்சு கசாயம் காய்ச்சி அந்த மாதிரி ஏதாவது உணவு முறைகள் இருக்கு.
5: இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிறந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நாகலூர்ன்றது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். இதுக்கு கீழே ஒரு 10 கிராமங்கள் 10-15 கிராமங்கள் இருக்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அங்கிருந்து இங்கே வரணும். இப்போ எங்களுக்கு இங்கே இருந்தால் இங்கே சின்ன தலைவலினாலும் இங்கே நாங்கள் ஊசி போட்டுக்குவோம். இந்த கை வைத்தியம் எல்லாம் கீழே இன்னும் கிராமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அதிகமான நாங்கள் கை வைத்தியம் பண்ணுறதுன்னா சளி காய்ச்சலுக்கு வேது பிடிப்போம். அதை தாண்டி அப்புறம் இந்த உனி இலையெல்லாம் இருக்கும், கீழே காயம் வந்துருச்சுன்னா அந்த உனி இலையை, இங்கே உனின்னு ஒரு முள்ளி இலை இருக்கும், அந்த உனி இலையை வந்து கசக்கி அந்த சாரை வந்து காயத்துக்கு வச்சுக்குவோம். மற்றபடி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பையிலேருந்தே இங்கே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவத்துக்காக இருந்தாலும் காயத்துக்காக இருந்தாலும் நாங்கள் 24/7 வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கிராமத்துக்கு, நாகலூர் கிராமத்துக்கு அப்படி தான் இருக்குது.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
5: ஆ, தேங்க்யூ.
4: தேங்க்யூ ஸோ மச்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. நேர்களே, ஒரே ஒரு விஷயம் யோசிங்களேன். நம்ம வீட்டில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கசாயம் வைக்க தெரியுங்க. கண்டிப்பாக கசாயம் வச்சு தருவாங்க. இந்த அனுபவம் எவ்வளோ பேருக்கு இருக்கு. ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த கஷாயம். வந்துட்டு நார்மலாக இருக்கிற டைமில் கூட குடிச்சிடலாம் போல, ஆனால் அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கஷாயத்தை குடிக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பா அப்படி இருக்குங்க, அவ்வளோ கசப்பா. அதனாலயே வந்துட்டு அதை கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி ஊத்திடுவேன். இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் இன்னைக்கு உங்களோட அனுபவத்தை தாராளமா பகிர்ந்துக்கலாம். நமக்காக இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்ட ராஜேஷ்குமார் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களை, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவரு சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அருமையா நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு, தெருக்கூத்து நாடகம்னு சும்மா பிச்சு உதறிட்டு இருக்காங்கங்க கலை கலாச்சாரத்தில். அப்படி நான் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய செம்மனத்தம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ சின்னத்தாயி அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையா நாட்டுப்புற பாட்டும் பாடுறாங்க, கும்மி பாட்டும் பாடுறாங்க, அதே சமயத்தில் தெருக்கூத்து நாடகமும் பாடி காட்டுறாங்கங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவங்க கிட்ட ஒரு பாடலை கேட்டப்போ அவங்க பாடின பாட்டு என்னைய மெய் செலுக்க வச்சிருச்சுங்க. வாங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மாமரமோ கட்ட வெட்டி மச்சான், மாமரமோ உஞ்சால் பண்டி இந்த

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப நன்றி சின்ன தாயக்கா, இவ்வளவு அழகா எங்களுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பழுப்பு மீன் ஆந்தையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே இந்த ஆந்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களே. இந்த ஆந்தையோட நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பஃப் மீன் ஆந்தையோட அழைப்புகள் பார்த்தீங்கன்னா ஆழமான ஹம்மிங் பூம் ஆ பூம் ஹப் ஹப் ஷூ மற்றும் உரத்த ஷூ ஷூ ஷூ அப்படின்ற குரல்களில் பாடலை பாடுங்க. இந்த மூன்று பாடல்களுமே அசைகளை கொண்ட டுஷு டுஷு அப்படின்னு கத்துமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி வெளியிடக்கூடிய பிராந்திய பாடலாக இருக்கு. இந்த பழுப்பு மீன் ஆந்தை இரவு நேரங்களில் மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் மரத்தில் தங்கி இருக்கும்போது அதை சூழ்ந்து சின்ன பறவைகள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும். இது தேர்ந்தெடுத்து வேட்டையாடுதுங்க. பழுப்பு மீன் ஆந்தை நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யுது. அதோட இனப்பெருக்க பகுதியோட வடக்கு பகுதியில் செயல்பாடு கொஞ்சம் முன்னதாகவே இருக்குமாங்க. வெப்பமண்டல தெற்கு பகுதியில் கொஞ்சம் தாமதமாக உச்சத்தை அடையுமா. இனப்பெருக்க காலம் வறண்ட காலத்தோட ஒரே நேரத்தில் வரதுனால நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு நன்மை இருக்குங்க. இதனால நண்டுகளையும் மீன்களையும் ஈஸியாக இதால் சாப்பிட முடியும். இருந்தாலும் பெரும்பாலான மற்ற ஆந்தைகளும் பகல் நேர வேட்டையாடும் பறவைகளும் கூட முதன்மையாக வறண்ட காலத்தில் தாங்க இனப்பெருக்கம் செய்யுது. பழுப்பு மீன் ஆந்தைகள் கூடு கட்டும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஓரளவு சந்தர்ப்பவாதமாக இருக்குதுங்க. பழுப்பு மீன் ஆந்தைகள் பெரும்பாலும் பழமையான மாமரங்கள் அத்தி மரங்கள் மற்றும் தாழ்நில காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் மாதிரியான நிழலான இடங்களில் தான் கூடு கட்டுது. பெரிய கிளைகளில் வெற்று பரப்புக்கு வெளியே புதர் மண்டி அரித்த பள்ளத்தாக்குகள் மற்றும் இயற்கையான துளைகள் கொண்ட செங்குத்தான ஆற்றங்கரைகள் மாதிரியான இடங்கள்லேயும் கூடுகள் பெரும்பாலும் இருக்குங்க. இருந்தாலும் இது பொருத்தமான கிராமங்களுக்கு பக்கத்தில் ஈரமான சாலை ஓரங்களில் ஏரிகள் கால்வாய்கள் மற்றும் நெல் வயல்களில் கூட கூடு கட்டுமாங்க. பொதுவாக பெருசாக இயற்கையான பொந்துகள்லேயோ குழிகள்லேயோ அல்லது பெரிய கிளைகளோட அடிவாரத்திலேயோ கூடு அமைக்கப்படுது. மீன் கழுகுகள் மற்றும் பிணந்தினி கழுகுகளால் கட்டப்பட்ட கைவிடப்பட்ட கூடுகளும் சில சமயங்களில் கூடு கட்டும் இடங்களாக பயன்படுத்தப்படுது. பாறை விளிம்புகள் நிழலான செங்குத்து பாறைகளில் இருக்கக்கூடிய குகைகள் மற்றும் கல் இடிபாடுகள் இது எல்லாமே மற்ற கூடு கட்டும் இடங்களாக இருந்திருக்குங்க. இந்த பழுப்பு மீனாந்தை ஒரு சமயத்தில் ரெண்டு முட்டை இடுதுங்க. எப்பயாவது ஒன்று மட்டும் இருக்கும். இந்தியாவில் 10 முட்டைகளில் சராசரி அளவு 58.4 மில்லிமீட்டர் மற்றும் 48.9 மில்லிமீட்டர் இருக்குமாங்க. வடக்கில் இருக்கக்கூடிய மீனாந்தைகளோட முட்டைகள் சராசரியாக கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. அடைக்காக்கும் காலம் 38 நாட்கள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் சுமார் 7 வாரங்களுக்கு அப்புறம்தான் பறக்க தொடங்குமா. மென்மையான ரெக்கைகள் கொண்ட குஞ்சுகள் பெரும்பாலும் வெளிர் வெள்ளை நிறத்தில் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தங்களோட 2 வருஷத்தில் வளர்ந்த பறவைகளோட வெளிர் நிற வடிவமாக மாறுதுங்க. சொல்லப்போனால் இரவு அமைதியில் இந்த ஆந்தை வேலை செய்யுது, இயற்கையோட சமநிலையை பாதுகாக்குது. நேர்களே ஒரு உயிரை புரிஞ்சுக்கிறது அதோட பாதுகாக்கும் முதல் படியாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மத்திய மேற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி குழுவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க தான் அமங்கு மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. அமங்கு மக்கள் எமஜி பழங்குடி குழுவை சேர்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த பகுதி இயற்கை வளங்கள் நிறைஞ்சதுங்க. கடற்கரை, ஆறுகள் மற்றும் உள்நாட்டு நிலங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா, அமங்கு மக்கள் நந்தா மொழியோட தொடர்புடைய ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க. அவங்களோட மொழி ரொம்பவுமே பழமையானது. 1865 சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழியோட சொற்களை சேகரித்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க கலாச்சாரம் மற்றும் மொழி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருது அப்படின்றத நமக்கு சொல்லுதுங்க. அமங்கு மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 26,000 சதுர கிலோமீட்டர். சாம்பியன் விரிகுடா பகுதியை மையமாக கொண்டிருக்கு. வடக்கில் சாப்மேன் நதி, தெற்கில் ஹில் நதி வரைக்கும் இவங்களோட நிலம் பரவி இருக்கு. கடற்கரை வாழ்க்கையும் உள்நாட்டு வாழ்வும் ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சிருக்குங்க. வரலாற்றில் ஒரு அதிசயம், லீமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிட்டே குகையில் நடந்த ஆய்வுகள் இந்த பகுதி சுமார் 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததா காட்டுதுங்க. அதாவது நம்ம நினைச்சதை விட மிக பழமையான மனித வாழ்வு இங்க இருந்திருக்கு. அமங்கு மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமா இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்திய சில சொற்கள் கூட அதை காட்டுதுங்க. அகூதா அப்படின்னா தாய்னு அர்த்தம், அம்மாதா அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம், குள்ளாளி அப்படின்னா ஈமு கோழி, மினி அப்படின்னா வெள்ளை மனிதன் அப்படின்னு அர்த்தம். இந்த சொற்கள் சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க, அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை, உறவுகள் மற்றும் சுற்றுப்புறத்தை பிரதிபலிக்குது. இன்னைக்கு நம்ம வேகமாக நகரக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் அமங்கு மக்கள் 1,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையோடு இணைந்து நிலத்தையும் மரபையும் மதிச்சு வாழ்ந்திருக்காங்க. அமங்கு மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வேர்களை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மையே நம்ம இழந்துருவோம் அப்படின்றது தாங்க. அவங்களோட வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரம் நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கு. பாரம்பரியத்தை காப்பாற்றுறது அப்படின்றது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட பேர் வெங்கடேசன். இன்னைக்கு ஒரு கார் ஓட்டுநராக அவருடைய பணி வந்திருக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் கார்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக ஸ்டார்டிங்கில் ஒரு முதலாக ஒரு வேலைக்கு போகிறாருங்க. அதற்கப்புறம் ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறாரு. நார்மலாக ஷேர் ஆட்டோ வந்து அதுக்கப்புறம் ஓட்டுறாரு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் ஓனர், அந்த வண்டியை இவர் வந்து ஓட்டுவாருங்க. அதற்கப்புறம் சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் திருமணம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ், அதற்கப்புறம் மனைவியோட நகையெல்லாம் அடமானம் வச்சு கார் வாங்குறாருங்க. அதற்கப்புறம் இன்றைக்கி ஒரு கார் டிரைவராகவும் இருக்கிறாருங்க. அவருக்கு வந்து 40 வயசு ஆகுது. அவரோட வாழ்க்கையில் மறக்காத இருக்கிற நினைவுகளை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வெங்கடேஷ் அவரோட நேட்டிவ் சேலம் ஆத்தூர். ஆத்தூரில் ஒரு கிராமம். அவங்க அப்பா ஒரு டிரைவராக வந்து இருக்கிறாருங்க, வெங்கடேஷ் அவங்களுடைய அப்பா. அம்மா விவசாயம், அதாவது விவசாய வேலை, காட்டு வேலைக்கெல்லாம் வந்து போவாங்க. அதே நேரத்தில் வீடு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வேலைக்கெல்லாம் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல குடும்பத்தோட வறுமை, 12வது வரைக்கும் படிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நார்மலாக ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போகக்கூடிய வேலை சேலமில், அதுக்கப்புறம் ஆத்தூரில், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வேலை இருக்கோ அங்கங்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆட்டோ ஓட்டுநராக, அதுக்கப்புறம் ஒரு கார் ஓட்டுநராக மாறினார் அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். கேட்டு வந்துடுங்க பாட்டை.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யாரோடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் அவரோட ஒரு கதை இதுங்க. நார்மலாக ஒரு கிடைக்கிற வேலைக்கு வந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ அவருடைய தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறாருங்க. அவருக்கு கூட வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல நட்பு இவருக்கு ஏற்படுதுங்க. அப்போ அவர் வந்து, என்ன வெங்கடேஷ் ஆட்டோ ஓட்ட கற்றுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து நார்மலாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறாருங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி, ரொம்ப ஆரம்பத்தில் அவரோட ஒரு 24 வயசு அந்த மாதிரி சமயத்தில். அது வரைக்கும் ஒரு 3 வருஷம் நார்மலான ஒரு வேலைக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடியும் நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. 24 வயசு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரு ஆட்டோ டிரைவராக வராருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வேலைக்கு வந்து போயிட்டுருக்காரு. 24 வயசில் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறாருங்க வெங்கடேஷ். ஒரு எம்டி கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் முதலாக இவரை வந்து ஆட்டோ ஓட்ட இவருடைய கூட ஒரு பயணித்த ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரோட்டில் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நல்லாவே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவார். நிறைய டைம் வந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நபர் இவருக்கு ஆட்டோ சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, கொஞ்சம் நெருக்கமானவர். அவர் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் எங்கேயாச்சும் போக முடியலன்னா, நீ ஆட்டோ எடுத்து போயிட்டு வந்துடு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. அப்படி நிறைய இடங்களுக்கு இவருமே வந்து அந்த வண்டி எடுத்து ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சவாரி போயிட்டு திரும்ப வந்துடுவாருங்க. அப்போ வேற ஒரு இடத்துல திரும்ப வந்து ஒரு கம்பெனின்னா அவங்கக்கிட்ட வந்து ட்ராவல்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி 2 ஆட்டோவும் இருக்குது. ஒரு ஆட்டோவை இவர் வந்து எடுத்து ஓட்டுறாருங்க. ஓனர் வந்து இன்னொருத்தங்க. ஆனால் தினைக்கும் வந்து சவாரி ஓட்டுறது மட்டும் இவரோட வேலையாக இருந்துச்சு. சம்பளம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வேலைகளை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி, ஃப்யூச்சரில் நம்ம ஆட்டோ கூட வாங்கி ஓட்டலாம், இப்போ நல்லா ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதுதான் அவரோட ஒர்க்காக இருக்குது. அப்போ வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, ஆனால் அவர் வேலைக்கு பார்த்ததோட ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்ததுங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், மறக்காமல் இருக்கிற நினைவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் அவரோட ஒரு கதையை நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் அடிக்கிறாங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ஓட்டுநர் வெங்கடேஷ் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்கள் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாருங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலிக்கிட்டலாம் கொஞ்சம் பணம் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக ஒரு ஆட்டோ வந்து வாங்குறாரு. அது செகண்ட் ஹேண்டாக தான் வாங்குறாரு அந்த ஆட்டோவை. அதுக்கப்புறம் அவருடைய ஓன் ஆட்டோவில் அவர் வந்து சவாரி போக ஆரம்பித்தார். செகண்ட் ஹேண்ட் வாங்கினதுனால ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த கடனையும் கொஞ்ச நாளில் வந்து அவர் அடைச்சிடுறாரு. அதற்கப்புறம் ஒரு 7 வருடங்கள் அவருடைய சொந்த ஆட்டோவை அவர் வந்து ஓட்டுறாருங்க, சவாரி வந்து போவார். அப்போனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்றிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுருணும். சாயந்தரம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு திரும்ப வந்து வீட்டில் விட்டுருணும். அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நினைவுகளை நிறைய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்கூல் பசங்க இவர்கிட்ட ரொம்ப அன்பாக பழகியிருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து பேசிட்டு போவாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வழி. நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டுறவங்க மெயின் ரோட்டில் போக மாட்டாங்க, ஷார்ட்கட்டில் எதையாச்சும் பூந்து போவாங்க. அப்படி இவருமே வந்து ஷார்ட்கட்டில் அவங்களுடைய ஒரு ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட், அங்கே நிறைய மரங்கள்லாம் வந்து இருக்கும். ஆட்டோவில் பாட்டு போட்டு அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன பசங்க தான், ஒரு 10வது அது வரைக்கும் ஒரு 12வது பசங்க அவங்களாம் இருப்பாங்க. ஜாலியாக அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நினைவுகள்லாம் வந்து இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் ஒரு கார் ஓட்டுநராக ஆனதுக்கப்புறம் கூட அவங்கெல்லாம் எங்கேயாச்சும் பார்த்தா இவங்க இவர்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்க. அண்ணா

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓட்டுநர் வெங்கடேஷ் அவரோட ஒரு கதை தாங்க. ஒரு 7 வருடங்கள் அவரோட வாழ்க்கையில் அவருடைய சொந்த ஆட்டோவை ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறாருங்க. அப்போ அவரோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இப்பயும் அவரோட வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் நிறைய அவருக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அவர் வந்து பயணித்த ஒரு அனுபவங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சவாரிலாம் வந்து இருக்கும். இதை விட அவருக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மெமரிஸாக இருக்கக்கூடியது சக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பேசிகிட்ருக்கக்கூடிய நினைவுகள். காலையில் இவருடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, கரெக்டாக ஒரு 7:30 இவர் வந்து இவருடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிருவாருங்க. 7:30 ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்றதுக்கு போகணும். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு ஸ்கூலில் போய் விட்டுருணும். ஸ்கூலில் விட்டுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வருவாருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 9:00 சாப்பிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து போவாருங்க. சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 4:00 வரைக்கும் அவருக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஒர்க் இருக்கும். அதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து சவாரி ஏற்றிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பயணித்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சவாரி வரணும். மதியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கடையில் சாப்பிட்டுக்குவார், எப்போயாச்சும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவார். வீடு பக்கத்துலேயே தான் வந்துருக்கும். இதுதான் அவருடைய ரொட்டீனாக வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3:30-4:00 வரைக்கும் மேக்ஸிமம் ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்க, பிரபாகர், சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் தியேட்டர் இருக்கும், எப்பயாச்சும் தோணுச்சு அப்படின்னா மதியான டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் கூட சேர்ந்து படத்துக்கும் போயிட்டு வருவாருங்க. அப்படி நிறைய நினைவுகள் வந்து இருக்குது. இன்றைக்கி எங்கேயாச்சும் அவங்கள வந்து பார்த்தா கூட அந்த பழைய நினைவுகள்லாம் வச்சு பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் அவருடைய ஒரு கதை தாங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு 7 வருடங்கள் ஆட்டோ ஓட்டுறாரு. அது அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அவரோட வாழ்க்கையில். அப்புறம் திருமணம்லாம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு வருடம் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. சரி, ஆட்டோவை ஏதாச்சும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கார் மாதிரி வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா பணம் சம்பாதிக்க முடியும், நிறையா வாடகைக்கெலாம் வந்து போகலாம், இதுதான் வந்து இப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதற்கு அவர் இத்தனை நாள் வச்சுருந்த சேவிங்ஸ், மனைவிக்கிட்டே இருந்து கொஞ்சம் அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட், அப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு புது கார் வாங்குறாரு. ஆட்டோ வந்து செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினாரு, ஆனால் கார் வந்து புதுசாக வாங்கினார். கார் டிரைவிங்லாம் அதுக்கு நடுவில் கற்றுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார் ஓட்டுநராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு 40 வயது ஆகிறது. இந்த 40 வயது வரைக்குமே இன்றைக்கி வரைக்குமே கார் ஓட்டிகிட்ருக்காருங்க. இதுவுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். என்ன ஆட்டோ அப்படின்னா, அவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தப்போ அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான டைம் தான். வீட்டுக்கு வந்து உடனே போயிடலாம், ஈவினிங் வந்து ஒரு 6 அந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு போயிடுவார். மார்னிங்கும் 7:30 அந்த மாதிரி தான் வந்து கிளம்புவார். மேக்சிமமான டைம் அவர் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த கார் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் எவ்வளோ பெரிய ஒரு வாடகை வேணால் வரலாம். இங்கேருந்து கேரளா போகிற மாதிரி கூட அவருக்கு வந்து வாடகை வரும். சேலம் ஆத்தூர்லேருந்து, ஏன்னா ஐயப்பங்கோயிலெலாம் வந்து போவாங்க. அதே மாதிரி பழனி, திருச்செந்தூர், இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ராவல்லாம் வரும். அதுவும் நைட் டைமில் திடீர்னு அவங்க வந்து ஒரு 12:00 கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட அவர் வந்து போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இது கூட அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாக இருந்திருக்குங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த டிரைவிங் அப்படின்றது பிடிக்கும். ஆட்டோ ஓட்டுறதை விட கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நினைவுகளோட எடுத்துக்கிட்டா, கார் ஓட்டுநராக விட ஆட்டோ ஓட்டுநராக இருந்தப்போ அவருக்கு வந்து நிறைய நினைவுகள் நடந்திருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. இன்றைக்கி அவரோட வாழ்க்கை ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.